0: பாண்ட் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Kanna, one time on pannita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
2: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. தாகம் எடுப்பதற்கு முன்பாக கிணற்றை தோண்டி வையுங்கள் என்று ஒரு வாக்கியம். யார் ஒருவர் தனக்கு தாகம் எடுத்து தண்ணீரை தேட வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே அந்த தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரை சேகரித்து வைக்கிறார்களோ அவர்களால் தான் தாகம் எடுத்த உடனே தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட தேவைகளோடு வந்து நம் முன்னால் நிற்கும் என்று நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா விதங்களிலும் நம்மை முழுமையாக தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை எப்படி செய்வது என்பதற்கான அறிவை சேகரித்து வைக்க வேண்டும். அந்த செயலை செய்வதற்கான உடல் திறம், ஆற்றல், அதை நாம் தினம் தினம் வளர்த்தெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், அது என்னிடத்திலே இருக்கிறது என்று அதை இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சியை எப்போதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நேற்று இருந்ததை காட்டிலும் இன்று இன்னும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அறிவை அடுத்த நிலைக்கு வளர்க்க வேண்டும். அதுபோல உடல் ஆற்றல் என்பது ஒரு துளியும் குறைந்து விடாத வண்ணம் ஆரோக்கியமான உணவு முறைகள், உடற்பயிற்சி உள்ளிட்ட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தொடர்ந்து நாம் அணுகிய வண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் நம் உடல் ஆற்றலை குறைந்து விடாமல் நம்முடைய உடலிலே நிலைப்படுத்தி வைத்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே படித்து வைத்திருக்கின்ற விஷயம்தான் என்றாலும் கூட அதை நீங்கள் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கவில்லை என்றால் காலப்போக்கிலே அது மறந்து போகும் இல்லையா? அதுபோல உடலுக்கான பயிற்சிகள், அதை உறுதியாக்குகின்ற முயற்சிகள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கவில்லை என்றால் உடல் பலவீனமடைந்து கொண்டே போகும். இந்த இரண்டையுமே நாம் தொடர்ந்து செய்வது என்பது அறிவோடும் ஆற்றலோடும் நாம் திகழ்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை உறுதுணைகளையும் செய்யும். இப்படி பல விதங்களிலே யார் ஒருவர் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தன்னை தயாராக வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகளை எல்லாம் கடந்து அது முன்வைக்கின்ற சவால்களை எல்லாம் ஜெயித்து எப்போதும் வெற்றிகரமாக வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையிலே இன்று மட்டுமல்ல என்றும் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வண்ணம் அறிவளவிலும் ஆற்றல் அளவிலும் அத்தனை விதங்களிலும் நம்முடைய வல்லமையை நம்மோடே தக்க வைத்துக் கொண்டே இருப்போம். அப்போதுதான் எதிர்படுகின்ற எந்த சவாலும் நம்மிடத்திலே சரணடையும். வாழ்க்கை என்பது அதனாலே சந்தோஷமயமானதாகவே இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. தாகம் எடுப்பதற்கு முன்பாக கிணற்றை தோண்டி வையுங்கள் என்று ஒரு வாக்கியம். யார் ஒருவர் தனக்கு தாகம் எடுத்து தண்ணீரை தேட வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே அந்த தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரை சேகரித்து வைக்கிறார்களோ அவர்களால் தான் தாகம் எடுத்த உடனே தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட தேவைகளோடு வந்து நம் முன்னால் நிற்கும் என்று நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லா விதங்களிலும் நம்மை முழுமையாக தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை எப்படி செய்வது என்பதற்கான அறிவை சேகரித்து வைக்க வேண்டும். அந்த செயலை செய்வதற்கான உடல் திறம் ஆற்றல் அதை நாம் தினம் தினம் வளர்த்தெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவாக இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும், அது என்னிடத்திலே இருக்கிறது என்று அதை இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சியை எப்போதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நேற்று இருந்ததை காட்டிலும் இன்று இன்னும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது அறிவை அடுத்த நிலைக்கு வளர்க்க வேண்டும். அதுபோல உடல் ஆற்றல் என்பது ஒரு துளியும் குறைந்து விடாத வண்ணம் ஆரோக்கியமான உணவு முறைகள், உடற்பயிற்சி உள்ளிட்ட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தொடர்ந்து நாம் அணுகிய வண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் நம் உடல் ஆற்றலை குறைந்து விடாமல் நம்முடைய உடலிலே நிலைப்படுத்தி வைத்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே படித்து வைத்திருக்கின்ற விஷயம்தான் என்றாலும் கூட அதை நீங்கள் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கவில்லை என்றால் காலப்போக்கிலே அது மறந்து போகும் இல்லையா? அதுபோல உடலுக்கான பயிற்சிகள், அதை உறுதியாக்குகின்ற முயற்சிகள் இவற்றையெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கவில்லை என்றால் உடல் பலவீனமடைந்து கொண்டே போகும். இந்த இரண்டையுமே நாம் தொடர்ந்து செய்வது என்பது அறிவோடும் ஆற்றலோடும் நாம் திகழ்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை உறுதுணைகளையும் செய்யும். இப்படி பல விதங்களிலே யார் ஒருவர் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தன்னை தயாராக வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகளை எல்லாம் கடந்து அது முன்வைக்கின்ற சவால்களை எல்லாம் ஜெயித்து எப்போதும் வெற்றிகரமாக வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையிலே இன்று மட்டுமல்ல என்றும் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வண்ணம் அறிவளவிலும் ஆற்றல் அளவிலும் அத்தனை விதங்களிலும் நம்முடைய வல்லமையை நம்மோடே தக்க வைத்துக் கொண்டே இருப்போம். அப்போதுதான் எதிர்படுகின்ற எந்த சவாலும் நம்மிடத்திலே சரணடையும். வாழ்க்கை என்பது அதனாலே சந்தோஷமயமானதாகவே இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம் இல் இது புத்தம் புது காலை.
1: வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன்.

0: உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God, ladies and gentlemen, I give you the new reigning champion.

பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அப்படிங்க

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 21 தேதியான இதே நாள்ல வரலாற்றினுடைய கடந்த காலத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி முதன் முதலாங்கிற இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க போறோம். 1831 நெதர்லாந்து தேசத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த பெல்ஜியம் தேசம் கடும் சுதந்திர போராட்டங்களை முன்னெடுத்து நெதர்லாந்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. லியோபோல்டு ஒன் அப்படிங்கிற ஒரு அரசர் பெல்ஜியத்தினுடைய முதல் அரசராக முடிசூட்டி கொள்கிறார். இன்றிலிருந்து சரியாக 34 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். அதற்கு பிறகு அவருடைய மகன் லியோபோல்டு டூ பெல்ஜியத்தினுடைய அரசராக பதவியேற்றுக் கொள்கிறார். இவர்களினுடைய காலகட்டத்தில் தான் தொழில்துறையிலே உலகம் போற்றுகின்ற ஒரு வல்லரசாக பெல்ஜியம் உயர்ந்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமாக அந்த தேசம் விடுதலை காற்றை முதன் முதலாக சுவாசித்த தினம் இன்றைய தினம். அதே போல 1884 கிரிக்கெட் உலகிலே மிக மிக புகழ் வாய்ந்ததாக போற்றப்படுகின்ற இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம், கிரிக்கெட் உலகின் மெக்கா என்று அழைக்கப்படுகின்ற சிறப்புக்குரிய ஒரு விளையாட்டு மைதானம் அது. அந்த மைதானத்துல முதன் முதலாக இதே தினத்துல தான் 1884 முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. இங்கிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலே நடைபெற்ற அந்த டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இங்கிலாந்து ஜெயித்திருக்கிறது. அதே போல 1969 அப்போலோ 11 அப்படிங்கிற பெயர்ல அமெரிக்கா நிலவுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பியது. மனிதர்களை சுமந்து சென்ற அந்த விண்கலம் நேற்றைய தினம் அங்கே தரையிறங்கியது அப்படிங்கறத நேற்று முதன் முதலாய் பகுதியில் நம்ம படிச்சோம் இல்லையா. இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு அதிகாலை அதாவது 2:56:15 நீல் ஆம்ஸ்ட்ராங் உலகின் முதல் மனிதனாக நிலவிலே கால் பதிக்கிறார். இதுக்கு பின்னாடியும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை பத்தி நாமளே நிறைய இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறோம். அதாவது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து முதலில் பஸ் ஆல்ட்ரின் என்கின்ற மற்றும் ஒரு விண்வெளி வீரருக்கு தான் நிலவிலே இறங்குவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதாம். ஆனால் ஆல்ட்ரின் அவர்கள் சற்று தயங்கி இருக்கிறார். அந்த யோசனையாலே தயங்கி அவரை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த விண்வெளி வீரராக இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தரையிறங்கும்படி கட்டுப்பாட்டு அறை உத்தரவிட்டது. சற்றும் தயங்காமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவிலே தன் கால் பதித்தார். ஆகவே சந்திரனிலே கால் பதித்த முதல் மனிதன் என்கிற பெருமை நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பாக

கிடைத்துவிட்டது. சில நிமிட தயக்கங்கள் அப்படி தர இறங்கிய இரண்டாவது மனிதனாக ஆல்ரின் அவர்களை மாற்றிவிட்டது. ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியிலே இறங்கிவிட்ட பிறகு எக்காரணத்தை கொண்டும் தயக்கம் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், ஆனால் இறங்கிய பிறகு ஒரு கணம் கூட பின்னால் தயங்கி நிற்கக்கூடாது. இதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக உலகம் முழுக்க உதாரணம் காட்டப்படுகிற அந்த சம்பவம் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். இதே போல சிறப்புமிக்க பல துவக்கங்கள் இன்றைய தினத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை வளமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மாற்றங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே நிகழ துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழிப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு பாத்திரத்திலே நீர் நிரப்புவதற்கு முன்பாக அதிலே ஏதேனும் ஓட்டை இருக்கிறதா, அதன் வாயிலாக நீர் கசிகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஓட்டை பாத்திரத்திலே எவ்வளவுதான் நீங்கள் நீரை நிரப்பினாலும் அது அந்த பாத்திரத்திலிருந்து கசிந்து வெளியேறி கொண்டேதான் இருக்கும், இல்லையா? உங்களுக்கு உடலிலே சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது என்றால் மருத்துவரிடத்திலே நீங்கள் செல்கிறீர்கள். அவர் என்ன சொல்வார்? உங்களுக்கு மருந்து கொடுப்பதற்கு முன்பாக முதலில் நீங்கள் இனிப்பு சாப்பிடுவதை குறைக்க வேண்டும் என்று சொல்வார், இல்லையா? மருத்துவரிடத்திலே மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே நீங்கள் இனிப்பு சாப்பிடுவதையும் நிறுத்தவில்லை என்றால் அந்த மருத்துவம் உங்களுக்கு எப்படி பயன் தரும்? இந்த இரண்டு உதாரணங்களுமே நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? நீங்கள் புதிய புதிய நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதற்கு முன்பாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை முதலிலே கைவிட வேண்டும். நீங்கள் தவறு செய்வதை முதலில் நிறுத்தினால்தான் நீங்கள் செய்கின்ற நன்மை உங்களுக்கு பலன் தரும். சொல்ல போனால், நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வது உங்களுக்கு எவ்வளவு நல்ல பலன்களை தருமோ அதே அளவிற்கு மிக நல்ல பலன்களை நீங்கள் தவறு செய்வதை நிறுத்துகின்ற அந்த குணாதிசயமும் உங்களுக்கு வழங்கும். ஓட்டை பாத்திரத்திலே எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அந்த பாத்திரம் நிரம்பாது. அதுபோலத்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், நீங்கள் எவ்வளவு நல்ல செயல்களின் மூலமாக உங்களுக்குள்ளே நன்மையை நிரப்பினாலும் அது உங்களுக்கு பலன் தராத வண்ணம் பார்த்து கொள்ளும். ஆகவே நல்லதை நாடி நாடி நம்மிடத்திலே சேகரிப்பதற்கு முன்பாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை முழுக்க நம்மை விட்டு விரட்ட வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே முதலில் நாம் நிறுத்த வேண்டிய, நம்மை விட்டு விலக்க வேண்டிய தீமை நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி முதலிலே சிந்திப்போம். அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட்டாலே அந்த வெற்றிடத்திலே நன்மை என்பது தானாக வந்து நிறையும். மேலும் நாம் தேடி தேடி சேர்க்கின்ற நன்மை என்பது நமக்கு பெரும் நற்பலன்களை வழங்கும். இதுபோன்ற நற்சிந்தனைகள், நம்முடைய நற்செயல்கள் உலகின் எல்லா நன்மைகளையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கட்டும் இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஹலோ, குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஆனா 7:07 ஆன மாதிரியே இல்ல, ஏன்னா பீக் சம்மர்ல இருக்கும். இன்ஃபேக்ட் பீக் சம்மர்க்குள்ள இனிமேதான் என்டர் ஆக போறோம். நேற்று தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வெளியில எப்படி இருக்கு பாருங்களேன் வெதர். காலையில எழுந்திருக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா இப்ப நம்ம எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வெளியில வெளிச்சம் வந்திருக்கும். ஒரு வெளிச்ச லெவல்ஸ் வந்து எவ்வளவு இருக்குங்கிறது தெரியும் இல்லையா. பொதுவா நான் எழுந்திருக்கிற நேரத்துல வந்து பார்த்தோம்னா சன் நல்லா பளிச்சுன்னு வெளியில இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி மேகமூட்டமாவே இருந்ததுனால ஒருவேளை இன்னும் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு டைம் ஆகல போல இருக்கலாம் நினைச்சிட்டு டைமை பார்த்தா இல்ல, எழுந்திருக்க வேண்டிய டைமை தாண்டி பியாண்டில் போயிட்டு இருக்கு. அப்படி வந்து இன்னைக்கு வேலையை காட்டிடுச்சு வெளியில வெதர். இட்ஸ் such a nice cloudy morning illiya suryan suttiripaaru poduva indha nerathila but adhukku mara சடன் சர்ப்ரைஸா இன்னைக்கு காலையில இப்படி இருக்கிறதே வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் கம்ஃபர்ட்டிங்கா இருக்கு. இல்ல காலங்கத்தால நம்ம மைண்ட்ல 1008 வேலைகள், இது இருக்கு அது இருக்கு, இது பண்ணும் அது பண்ணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல அப்படியே அந்த டு டூ லிஸ்ட் அந்த டாஸ்க் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற நேரத்துல சூரியனும் வந்து சுட்டரிச்சாருன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த நேரத்துல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஐ திங்க் திஸ் வெதர் இஸ் ப்ரொவைடிங் சம் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் ஓகே கண்மணியில இருந்து பாட்டு, அடுத்து வந்து அச்சம் என்பது மடமேடால இருந்து, சீதாராமம்ல இருந்து இப்படியே நல்ல பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் நம்ம அப்படியே யூனோ ஃபாஸ்டா ரேஸ் பண்ணிட்டு இருக்க மைண்ட வந்து கொஞ்சம் நிறுத்து காம் டவுன் பண்ணு சொல்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். சோ அப்படி இன்னைக்கு ஒரு பிளசன்ட்டான மார்னிங்கா எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு July 21st ஆயிடுச்சு. அண்ட் இட் இஸ் அ டியூஸ்டே டுடே. வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் தான் நமக்கு வீக்கெண்டுக்கு நடுவில் இருக்கு இந்த வாரத்தை முடிக்கிறதுக்கு. சரியா எப்படி போயிட்டு இருக்கு? Day 2 ஆஃப்டர் வேர்ல்ட் கப் இல்லை. ஸோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ல்ட் கப் சார்ந்த செய்திகள்லாம் ஃபீட்லேருந்து ஃபேட் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஜனநாயகன் படத்துக்காக எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? கபில் பாசஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்களா? சி இந்த படம் பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி எல்லாம் நமக்கு என்ன தான் தெரியும். சில பேர்லாம் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க எப்படியோனாலும். ஃபோ ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய்க்காக இல்லையா, இப்போ வந்து அவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்காரு. பட் அவரை வந்து ஆன் ஸ்க்ரீன் ஒன் லாஸ்ட் டைமாக வந்து தளபதி விஜயா பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கான ஒரு மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். இந்த வாரம் வந்து ஆவலா எதிர்பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா அது ஜனநாயகன் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது நடக்குதா? சம்திங் ஸ்பெஷல் இஸ் ஹேப்பனிங் உங்க லைஃப்ல? ஏதாவது ஒரு முக்கியமான நாளுக்காக வெயிட் பண்றீங்களா இந்த வாரம்? அப்படி என்ன அப்படிங்கறத இருக்குன்னா எனக்கு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க, RG கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு. அதர்வைஸ் ஆல்சோ வழக்கம் போல நீங்க எங்க இருந்து கேட்கறீங்கிறது எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வழியா தெரிவிக்கலாம். RG கீர்த்தன் குருமுகில் இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டோட அப்படியே ஆரம்பிக்கலாமா? நல்லா கொஞ்சம் சத்தமா கேளுங்க வால்யூம் வச்சு இந்த ரெண்டு மெலடிஸையும். குட் மார்னிங் அண்ட் ஹேவ் an amazing day. Back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer. La, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
10: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

டாக்கோ, நம்ம அனிருத் அவரோட சிங்கிள்ஸ் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஒரு வருஷமும் வெளியிட்டு இருந்தார் பாட்டு. அப்படி ஒரு சமயத்தில் வெளியான பாட்டு தான் ஆக்கோ. எனக்கு என்ன யாரும் இல்லையே கேட்டு முடிச்சாச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் கேப் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அனிருத் அரவிந்த் அப்படிங்கிற அந்த பாட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. எனிவே 7:28 ஆகுது. மெரிசில் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து 90s நாட் அவுட்டில்

0: பண்ணியிருக்காங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ரைட் நவ் நம்ம பார்த்தோம்னா ஃபார் ஷோராக பாரின் குவைட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகியிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி இந்த இரண்டு நாட்களும் இப்போது இந்த ஹாஸ்டலிட்டிஸ் காரணமாக ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைனும் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் பாரின் அண்ட் குவைத், கத்தார் அண்ட் ஜார்டன்லையும் கூட ஒரு சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எத்தியாத் ரயில், ஐ மீன் எத்தியாத் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, டு அண்ட் ஃப்ரம் குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆப்ரேஷன் ரீசன்ஸ் காரணமாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பாரேனுக்கு உரிய ஃப்ளைட்ஸும் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அகேன் நாட் ஜஸ்ட் தீஸ் பிளேசஸ், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகக்கூடிய எத்தியாத் ஃப்ளைட்னுடைய எத்தியாத் ஏர்வேஸ்னுடைய சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம்னா ஒரு சில ரூட்ஸ் எல்லாம் வந்து டிலேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டூ அ ஃபியூ பிளேசஸ் இன் தி யூஎஸ்ஏ அண்ட் அங்கிருந்து இங்கே அபுதாபிக்கு வரக்கூடிய சில ஃப்ளைட்ஸும் வந்து டிலே ஆகியிருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே தவிர்த்து எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா இவங்கெல்லாம் குவைத், பாரேன், கத்தாருக்கான ஒரு சில ஃப்ளைட்ஸ் எல்லாமும் இப்போவும் கேன்சல்டாக வச்சிருக்காங்க. அதனால அந்த பக்கம்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃப்ளைட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேன்சல்டாக இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.

ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: The R was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: அப்புறம்
4: சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by
1: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: Traffic update.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
3: டிராஃபிக் எப்படி இருக்கு? 311 ஆஸ் யூஷுவல் சூப்பர் பேக்டா இருக்கிறது பார்க்க முடியுது. பட் கிராஷ் ஏதாவது இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 பக்கத்தில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு ஷார்ஜாவில், நேஷனல் பெயின்ஸ் தாண்டி நினைக்கிறேன். யா, ஆஃப்டர் நேஷனல் பெயின்ஸ் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. 611 கொஞ்சம் இருக்கு டிராஃபிக், பட் நேற்றுக்கு மாதிரி பேடாலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இப்போ ரைட் நோ அன்யூஷுவல் டிராஃபிக் எங்கே தெரியுமா இருக்குது? கொஞ்சம் பேடாக இருக்கிற ஒரு ரோடுன்னு பார்த்தோன்னா E44. எஸ், அல்ஹேலில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு, அதுவும் ஒன்று ரெண்டு மூணு கிராஷஸ் இருக்குது. அந்த ராசல்கோர் ரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே அல்ஹேலில் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் கூடிய கேப்பே இல்லாமல் அவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஒரு மூணு கிராஷஸ் வந்து பேக் டு பேக் என்னால் பார்க்க முடியுது. அல்கூஸ் 4ல இந்த இனாக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு மூணு கிராஷஸ் என்னால் பார்க்க முடியுது. இதுதான் வந்து அட் த மோமெண்ட் அன்யூஷுவல் டிராஃபிக்காக எனக்கு இங்கே மேப்பில் தெரியுது. அதை தவிர்த்து நத்திங் எல்ஸ் இஸ் அன்யூஷுவல். யூஸ்வலாக இப்போ இந்த நேரத்தில் எங்கெல்லாம் என்னென்ன ரோட்ஸில் டிராஃபிக் இருக்குமோ அது எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் இருக்குது. ஸோ டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of
1: the hour. Brought to you by
4: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: சிட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
2: Alansari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல Alansari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: செழித்தையும் தமிழி.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளவுட்ஸ் வந்து லேசா கலைஞ்சு சூரியன் வெளியில வராரு. என்னதான் சன்லைட் இப்போ வெளியில வருதுனாலும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த ஒரு டார்க்னஸ், ஒரு டார்க் ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கு ஊரே இந்த பக்கம். அட்லீஸ்ட் இங்க நம்ம பர்துபாய் சைடு அப்படிதான் இருக்கு. நீங்க இருக்கிற சைட்ல எப்படி இருக்கு? கிளவுடியா இருக்கா இல்ல சன் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரா? 7:52 ஆகுது. மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பார்க்கலாம். டுடே இஸ் மை வைஃப் புனிதாஸ் பர்த்டே, அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இளவரசன் கேட்டிருக்காரு. புனிதா இளவரசன் வந்து இப்போ எவ்ரிடே ரேடியோ கேட்கறாங்க, ஷார்ஜா முவேலால இருந்து அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. புனிதா, விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐ ஹோப் யூ போத் ஹாவ் அன் அமேசிங் பர்த்டே செலிப்ரேஷன். நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும், ஒரு அமேசிங் இயர் ஆகவும் இருக்கட்டும். அண்ட் தென் பாலகிருஷ்ணா மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அன்புடன் நான் சாங் நீங்க பாடினதா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எஸ், நான் தான் பாடினேன், தேங்க்யூ. ராஜா முகமது சேட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, அல்கேல் ரோட்ல சோபா பக்கத்துல வந்து டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸிட் 22 அல்கூஸ்ல ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்கு அப்படின்ட்டு. கரெக்ட், ஆக்சுவலி நான் பார்த்தேன் அங்க மல்டிபிள் கிராஷஸ் ஆயிருக்கிற அந்த காரணத்தினால்தான். அண்ட் இனாக் ஃபியூல் ஸ்டேஷன் ரோடுக்கு அப்புறமா இட் வாஸ் கிளியர்னு சொல்லியிருக்காரு அவர். கார் ஆக்சிடென்ட் வந்து இப்போ கிளியராக இருக்கு போல இருக்கு. அண்ட் வேற யார், முகமது ரிஃபாய் அவர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு, அல்கேல் ரோட் முடியல ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் அனுப்பியிருக்காரு. தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ, ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு காலையில், என்ன பண்ணுறது சொல்லுங்க. பாலாஜி வெங்கடேஷனும் வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலி வந்து பாலாஜி வந்து 7:10 அனுப்பியிருக்காரு, விச் மீன்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா டிராஃபிக்ல. அச்சோ, ஹெவி டிராஃபிக் டுவர்ட்ஸ் துபாய் ஹில்ஸ்னு அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு. Shahul, good morning to you too. Ravi Shankar, good morning. Shankar, good morning. Where you are? Feroz Khan, ungalukkum iniya kaalai vanakkam. Where you are? Where you are? Linson Raghav, good morning ungalukkum. And Narpavi message anapirukanga, hi, good morning, I'm hearing from Madurai, Tamil Nadu. Update arade paravaliye, nice. Madurai la nindu kelittirukingla? Okay, Madurai la eppadi irukveil ella pona varam vandha bayangara heat wave la kelvipatta. And Jeevitha Ramesh message anapirukanga, you're doing so good, good to listen to you in the morning. Jeevitha, Sharanya and Annaga abdine, hi Jeevitha, Sharanya and Annaga, thank you so much. Dharmaraj ungalukkum kaalai vanakkam. Arun Guru, good morning to you too. Murali from Ajman, kaalai vanakkam. Ibrahim, kaalai vanakkam. So I hope you're all having a good day. இனிக்கு weather தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் comfortingா இருக்கு. அதனால யார் இப்ப என்ன பாட்டு கேக்குறாங்க அப்படினும் பாத்துடலாம். 8894 ரொம்ப நேரமா கால் வந்துட்டு இருக்கு. ஹாய், குட் மார்னிங், காலை வணக்கம்.
1: வணக்கம் கீர்த்தனா. சுரேஷ் பாபு.
0: சுரேஷ் பாபு, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆல் குட், தேங்க் யூ. என்ன பாட்டு?
2: பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் செயற்பாட்டு சூழ்நிலையை முன்னிட்டு ஏர் பிரான்ஸ் துபாய் மற்றும் ரியாதுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மேலும் பெய்ரூட்டுக்கான விமான சேவைகளுக்கு ஏற்கனவே அமலில் இருந்த இடைநிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகளை விமான நிறுவனம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் என்றும் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் அவர்களின் விமானங்கள் ரத்து செய்யப்படவில்லை என்றாலும் எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் பயணத்தை ரத்து செய்யவோ அல்லது பிற தேதிக்கு மாற்றியமைக்கவோ அனுமதி வழங்கப்படும் என்று ஏர் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமீரகத்தில் இருந்து குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தார் நாடுகளுக்கான 16 விமான சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டன.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மீது 10வது நாள் தாக்குதலை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாகச் செல்லும் வணிக கப்பல்களை தொடர்ந்தும் தாக்கும் ஈரானின் திறனை பலவீனப்படுத்தும் நோக்கில் அதன் ராணுவ கட்டளை மையங்கள், கடற்சார் ராணுவ திறன்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள், மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே மாத தொடக்கத்தில் இருந்து இதுவரை சுமார் 900 வணிக கப்பல்கள் மற்றும் 450 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்ல அமெரிக்க படைகள் உதவியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றம் காரணமாக பாதுகாப்பு சூழல் தொடர்ந்தும் சிக்கலானதாக உள்ளது என்று அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத வகையில் நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ மார்க்கண்டியனிடம் எஸ்பி அலுவலகத்தில் வைத்து 10 மணி நேர விசாரணை நடைபெற்றது. மருத்துவ பரிசோதனைக்கு பின் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மார்க்கண்டியன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய விவகாரத்தில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். அவர் மீது கொலை மிரட்டல், பொது அமைதி பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுவது, இரு அமைப்பினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தினால் டெல்லியில் 2வது நாளாக பதற்றம் நீடிக்கின்றது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஜந்தர் மந்தரில் CJP கட்சியினர் போராட்டத்தை தொடர்கின்றனர். நேற்று தொடங்கிய போராட்டம் நள்ளிரவு முதல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு இன்று 2வது நாளாக தொடர்கின்றது. இப்போராட்டத்தினால் டெல்லி ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீட் முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று CJP கட்சியின் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். நேற்று மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்த அவர் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும், நீட் தேர்வு முறைகேடுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று ஜூலை 20 முதல் ஜூலை 26 வரை குவைத்துக்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியோ பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலமும் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை இளையோர் அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது. இந்த போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை இளையோர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய லக்ஷயா ராய்சந்தானி மற்றும் சாகர் வர்க் ஆகியோர் டக் அவுட் ஆகினர். அணித்தலைவர் யஷ்வர்தன் சௌஹான் 78 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். குஷ்காரா ஓஜா 103 ஓட்டங்களுடனும் மானல் சௌஹான் 55 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் கிம்ஹான் மெண்டிஸ் 2 விக்கெட்டுகளையும் சித்மிக செனவிராத்ன 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும், பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கரையோர பகுதிகளில் இன்று 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இன்று ஓரளவுக்கு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தான் தேடுவேன் பாட்டாச்சு கேட்போம்.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டியூஸ்டே மார்னிங் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில ஆக்சுவலி பெருசா டிராபிக் எல்லாம் இல்லை. அதை நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஊரே ஒரு காலியான மாதிரி ஒரு ஃபீல். லிஃப்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்குது. சிக்னலையும் வந்து பெரிய அளவு நிக்க வேண்டி வரல. சிக்னல்ல நம்மளோட சேர்ந்து நிக்கிற வண்டிகள் பார்த்தோம்னா ஹார்ட்லி ஒரு 5-6-7 வண்டியா தான் இருந்ததே தவிர பெரிய லைன்லாம் நிக்கல. அஃப்கோர்ஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சாச்சு, நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஜாலியாக பார்த்தோன்னா இன்னைக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. எஸ்பெஷலி அல்கேல என்னது இது இவ்வளவு டிராஃபிக்ன்ற அளவுக்கு இன்னைக்கு அங்கே தான் வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் டிராஃபிக் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ அங்கே எங்கேயாவது ஸ்டக்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமை அவசியம், சரியா? ஏன்னா நம்ம UAE போலீஸும் அது தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேஜர் டிராஃபிக் வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா இத்திஹாத் ரோட், முகமது பின் ஜாயத் ரோட் அண்ட் தென் இப்போ சொன்ன மாதிரி அல்கேல இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இத்திஹாத் ரோட் அப்புறம் வந்து நம்ம முகமது பின் ஜாயத் ரோட் எல்லாம் வந்து யூஷுவல் தான் வச்சுக்கோங்களேன். பட் அல்கேல அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளவு ஜாஸ்தியாக அல்கேல் ரோடு அண்ட் ராசல்கோர் ரோடில் இப்படி இருக்கிறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் அன்யூஷுவல் தான். அண்ட் ஷார்ஜா சிட்டிக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா அல்வாதா ஸ்ட்ரீட் வந்து ஹெவி டிராஃபிக்னால ரொம்ப அப்படி தத்தளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க முடியுது. அங்கேருந்து துபாயை நோக்கி வரவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி காலையில் சிரமம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக டிரைவ் பண்ணவும். நான்லேருந்து மாக்கையாலா ஆரம்பம்லேருந்து ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start panalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem panikalam.
0: தங்கத்தோட விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது பார்க்க முடியுது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 486 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 450 திரும்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start panalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem panikalam.
2: Back to back அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
3: You the hot tap I'm the rock tap You the fly tap I'm the right tap Okay

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: It finally is happening.
1: It's happening.
3: It's happening.
1: Yeah.
2: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் FM.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்றைய அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட்டி யூ பை ஜாய் அலுகாஸின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: 6:30 on the clock Medicine Morning la na Keerthana ungalta pesiitt iruken. UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC. எமரதைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம அமீரகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸில் எமிராத்தீஸை வந்து பணியமர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த எமிரதைசேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் MOHRE ஒரு வருஷமும் பார்த்தோன்னா இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க, எத்தனை எமிராத்தீஸ் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு மேலே உங்கள் கம்பெனியில் இருக்குன்னா அதுக்கு 1%, 2% மாதிரி டிபெண்டிங் ஆன் த ஸ்லாப் நீங்கள் ஒரு வருஷமும் எமிராத்தீஸை வந்து ஜாஸ்தி ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு பேஸ் ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 நோடைய முடிவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 190,000 எமிராத்தி மென் அண்ட் உமன் யூஏயோட ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்டான ஃபிகர்ஸை கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் எமிரதைசேஷன். ஸோ கிட்டத்தட்ட 32,000 ப்ரைவேட் கம்பெனிஸில் எமிராத்தீஸ் எல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எமிராத்தீஸ் வந்து பொதுவாக கவர்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸில் தான் வந்து இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க பல வருஷங்களாக. ஆனால் இப்போ நான் கவர்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ்லையும் எமிராத்தீஸினுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறது என்னன்னா அபவுட் 95% of private companies வந்து இப்போ எமிரதைசேஷன் policies வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயருக்கான டார்கெட்டையும் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து எமிரதைசேஷன் டார்கெட்ஸை வந்து மீட் பண்ணலைன்னா ஃபைன்லாம் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து சீரியஸாகவும் எடுத்துக்கிட்டு நிறைய கம்பெனிஸ் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எமிரதைசேஷன் பணியமர்த்திட்டு இருக்காங்க. அதையும் வந்து எங்களால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
1: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு.
1: இன்கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
0: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayutreat ayurveda dubai siliconoasis and dap1 dubai.
2: This hour of mercil morning is brought to you by joy alukasin joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
3: You are with Kirtana on mercil morning. Golden song of the hour. Golden song of the hour.
2: Brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா? 89.4
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot book பண்ணுங்க. Co-sponsored by
8: Alansari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
10: You are with Kirtana on Mersal Morning.

47% ஆஃப் பீப்புள் சம்மர் ஹாலிடேஸ் புக் பண்ணல, எங்க போலான்னு தேடிட்டே இருக்கீங்களாமே. அப்படியா? 854 ஆகுது, நான் தான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இந்த டேட்டாலாம் நான் சொல்லலைங்க, நம்ம ஸ்கை ஸ்கேனர் இருக்கு இல்லையா, ஸ்கை ஸ்கேனர் தான் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஸ்கை ஸ்கேனர் லைக் வி ஆல் நோ இஸ் அ வெரி பாப்புலர் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், புக் பண்ணுவோம், ரேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க சம்மர் ஹாலிடேஸ் இன்னும் 47% யூஐ டிராவலர்ஸ் பார்க்கல, புக் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்றது என்ன தெரியுமா, இப்போ இந்த சம்மர்ல உங்களுடைய டிராவல் டேட்ஸை கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2000 திரம்ஸ் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க சொல்ற அந்த டேட்ஸ் தான் வந்து எந்த அளவுக்கு ஃபீஸபிளா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா August 31st மேல நீங்க வந்து பிளான் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களுடைய அனாலிசிஸ்ல. அதுதான் ஸோ August 31st இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வாரம் தான் வந்து சீப்பஸ்டா இருக்க போகுது டியூரிங் சம்மர் சீசன். ஏன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஃபுல்லுமே வந்து நம்ம சம்மர்னு சொல்லாமே, செப்டம்பர் ரெண்டுக்கு மேலதான் அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடே வரப்போகுது. ஸோ உங்களுடைய ஹாலிடே டேட்ஸை வந்து நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இது வந்து நான் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு சொல்லல, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க, குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் August 31 நீங்க திரும்பி வந்தாகணும் யூஏக்குள்ள, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும். பட் ஐம் சேயிங் லைக் இன் ஜென்ரல் நீங்க வந்து சம்மருக்காக நீங்க ஒரு கப்பலா இருக்கீங்க விதவுட் எனி கிட்ஸ், ஆர் லைக் நீங்க ஒரு இண்டிவிஜுவல் டிராவலரா இருக்கீங்க, ஆர் வீட்டில் குழந்தைங்களே இருக்காங்கனாலும் வீட்டில் அவங்களை விட்டுட்டு நீங்க தனியாக டிராவல்லாம் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் வில் பி ஹேண்டி ஃபார் யூ. ஏன்னா உங்களுக்கு வந்து August 31 மேலே இருக்கக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா டோக்கியோக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 திரம்ஸ் வந்து சேவ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்களேன். பிகாஸ் டோக்கியோ அகேன் ஜப்பான் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டெஸ்டினேஷனாக இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம். அதனால உங்களுக்கு ஜப்பான் போகணும் இல்லை வந்து இஜிப்ட்ல எங்கேயாவது எல்லாம் போகணும்னா இந்த மாதிரி அவங்க ஒரு லிஸ்டையே கொடுத்துருக்காங்க. ஸோ பர் பர்சனுக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2200 திரம்ஸ்ல ரிட்டர்ன் ஃபிளைட்ஸே நீங்க போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன், விச் இஸ் லைக் சோ சீப். இப்போ நான் ஊருக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த பீக் சீசன்ல நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு போயிட்டு வரதுக்கே இதோட ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வயசா பிளான் பண்ணா ஜப்பானுக்கு கூட நீங்க இவ்வளோ சீப்பான ரேட்ல போயிட்டு வரலாம். அண்ட் தென் இன்சைட் இந்தியா நம்ம பார்த்தோம்னா கொச்சி அகேன் இஸ் அ வெரி பாப்புலர் டெஸ்டினேஷன் யூஏலேருந்து டிராவல் பண்ணிட்டு போறவங்களுக்கு. அவங்களுக்கு நம்ம August 31st நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு வீக் ஸ்டார்டிங் August 31st வந்து 1197 திரம்ஸ்க்கு நீங்க ரிட்டர்ன் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆன் த ஹோல் வந்து அவங்க தேவ் டன் சம் மேத், ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு சேவ் பண்ணலாம், ஒரு 300 சேவ் பண்ணலாம். இப்போ வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபேமிலி ஆஃப் ஃபோர்னா வந்து அரௌண்ட் 1500 திரம்ஸ் பக்கம் நீங்க வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லி மேத்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் பிலிப்பீன்ஸ்க்கெல்லாம் நீங்க போகணும்னு நினைச்சீங்கனாலும் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பக்கம் யூஸ்வலி வந்து தாய்லாந்து பாலின்லாம் போகாம நீங்க பிலிப்பீன்ஸ் பக்கம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகேன் பிலிப்பீன்ஸ்க்கும் உங்களுக்கு 1400 திரம்ஸ்ல ரிட்டர்ன் கிடைக்குது August 31st இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாரம். ஈஜிப்ட், அதுக்கப்புறம் டோக்கியோ, அண்ட் தென் இந்தோனேஷியான்னு சொல்லி இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு சம்மர் ஃப்ரெண்ட்லியான இடங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டேட்ஸை வந்து தள்ளி போட்டு August 31st மேல பிளான் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையிலும் துபாய் சர்வதேச விமான நிலையம் வழக்கம் போலவும் கிட்டத்தட்ட முழு திறனுடனும் செயற்பட்டு வருவதாக தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் உறுதியளித்துள்ளார். சர்வதேச விமான நிறுவனங்கள் துபாய்க்கான சேவைகளை தொடர்ந்தும் மீண்டும் தொடங்கி வருவதால் பயணிகள் வருகையும் தொடர்ந்தும் வலுவாக இருப்பதாக அவர் கூறினார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் அமல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு எதிராக கனடா செயற்படுவதன் காரணமாகவே இந்த புதிய வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: மேற்காசிய போர் பதற்றத்தால் சென்னையில் விமான சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அபுதாபி, துபாய் உள்ளிட்ட 10 வருகை விமானங்கள் மற்றும் 10 புறப்பாடு விமானங்கள் 3 மணி நேரம் வரை தாமதமாக வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே கொழும்பு சென்னை, சென்னை கொழும்பு ஆகிய 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமானங்கள் ரத்து குறித்து முறையான அறிவிப்புகள் எதுவும் செய்யப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: அசாமின் 16 மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை தொடர்கின்றது. கனமழையுடனால் தொடர்புடைய அனர்த்தங்களில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். கனமழை மற்றும் வெள்ளத்தினால் 3,62,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் 501 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை இன்று சபாநாயகரிடம் கையளிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களுக்கு முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்கும் திட்டம் தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு நடத்திய விசாரணை அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பது தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் விசாரணைகளின் போது வெளிப்படுத்திய தகவல்கள் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பிலும் இன்று விவாதிக்கப்பட உள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்த வேதனை அளவிட முடியாதது. இந்த காயம் ஆறுவதற்கு காலமாகும் என்று அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கூடுதல் நேரத்தில் ஃபெரான் டோரஸ் அடித்த கோலின் மூலம் ஸ்பெயின் 2வது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலம் 2022 வென்ற உலகக்கோப்பை பட்டத்தை தக்கவைத்துக் கொள்ளும் அர்ஜென்டினாவின் முயற்சி முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் மெஸ்ஸி தனது கால்பந்து வாழ்க்கையின் 2வது முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியை சந்தித்தார். இதற்கு முன் 2014 ஜெர்மனியிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா தோல்வியடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
4: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
5: எடியே

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே வந்து ஜந்தர் மந்திரில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த ப்ரோட்டெஸ்ட், மாணவர்கள் மீது யூனோ நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அண்ட் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது சிச்சுவேஷன்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு நீதிக்காக, தங்களுடைய உரிமைக்காக வந்து போராடக்கூடியவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஆனாலும் வந்து போராட்டத்தை நாங்கள் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளைஞர்கள் அவ்வளோ பேர் வந்து கேதர் ஆகியிருக்காங்க. அண்ட் போராட்டமும் வந்து தீவிரமடைஞ்சிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. நாட் ஜஸ்ட் இன் டெல்லி, இந்தியாவினுடைய பல பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா அமைதி போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சில இடங்கள்லையும் இதே மாதிரி கொஞ்சம் ஆவேசமான போராட்டங்களும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் கூட வந்து டெல்லிக்கு போயிருக்காரு இந்த போராட்டத்தில் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகங்கிற மாதிரி நிறையா பார்க்க முடியுது. அண்ட் தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா சென்னையில் அப்புறம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாக சென்னையிலையும் வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ தீவிரமடைஞ்சிட்டு தான் இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தென் அடுத்ததான் உங்களுக்கு கத்தி அப்புறம் டாக்டர் படங்கள் இருந்தெல்லாம் ரெண்டு பாட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் கோல்ட் ரேட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: நேத்தி ரேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கே கொஞ்சம் உயர்ந்திருக்கு தங்கத்தினுடைய விலை. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 486 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 450 திரும்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: इधर वाला बेस्ट एंटरटेनमेंट और एफएम काटर वाले को लाइफ टाइम सेटलमेंट ला 89.4
4: एक कुट्टी कमर्शियल ब्रेक के कपड़ों संदिग्ला स्टे ट्यून्ड
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது
6: Denso's UAE's first distributor 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982

0: 9:22 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு July 21 July 23 யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டை ஹார்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் FDFS எல்லாம் புக் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இல்லையா? எப்படியோ நம்ம எப்பயோ பார்த்து கொண்டாடி இருக்க வேண்டிய திரைப்படம் இப்போ வந்து நமக்கு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நவ் இல்ல. ஸோ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய் அவர்களை வந்து கொண்டாட போறோம் இல்லையா? நம்ம CM விஜய், தளபதி விஜய் அவர்களை வந்து பிக் ஸ்கிரீன்ல கொண்டாட போறோம். அதுக்கு நீங்க தயாரா? ஜனநாயகன் படத்துக்கான பாசஸ் நாங்க உங்களுக்கு தரோம் சரியா? இன்கேஸ் நீங்க வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணல, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா டோன்ட் வரி, பிகாஸ் ஜனநாயகன் படத்துக்கான பாசஸ் நம்ம கையில இருக்கு. அண்ட் 10 மணிக்கு மேல அதுக்கான கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என் கையில 3 இன்வைட்ஸ் இருக்கு, கப்பல் இன்வைட்ஸ் இருக்கு நம்மளோட ஜனநாயகன் ஸ்கிரீனிங்ல, நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக. பட் அதுக்கு முன்னாடியில் லெட் மீ ரிமைண்ட் யூ, ஜனநாயகன் படம் சொன்ன மாதிரி July 23 ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. நம்ம UAE இருக்கக்கூடிய திரையரங்குகள் எல்லாத்துலையும் நீங்களாவே டிக்கெட் கூட புக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார்ஸ் ஃபிலிம் அவங்க தான் வந்து இந்த படத்தை நமக்காக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சரியா? ஸோ பாருங்க, உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம்ல நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு போய் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளோட சேர்ந்து ஜாலியாக விசில் அடிச்சு ஆடி பாடி கொண்டாடி ஜனநாயகன் பார்க்கலாம்ங்கிற பிளான்ல இருந்தீங்கனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. 23rd of July தியேட்டர்ஸ்ல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரியா? அடுத்ததான் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து கோல்டன் ஸ்பாரோ, அப்புறம் 90s நாட் அவுட்ல முதல்வன்ல இருந்து ஷக்கலக்கா பேபி, தலைவர் சாங் ஆஃப் தி எல்லாம் வரிசையா உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். வழக்கம் போல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எல்லாம் அவங்களுடைய சர்வீசஸ் துபாய்க்கு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ் ஒரு சில ஸ்பெசிபிக் ரூட்ஸ் மட்டும்தான் வந்து டைவர்ட் பண்ணியோ இல்லை டிலே பண்ணியோ இல்லை டெம்பரரியா கேன்சல் பண்ணியோ வச்சிருக்காங்களே ஒழிய, மற்றபடி இப்போ பார்த்தோம்னா பயங்கர பிஸியா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ துபாய் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா அவங்களுடைய ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் பிளான்ட் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இப்போ பிஸியஸ்ட் பீரியட் ஆஃப் திஸ் இயர்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அண்ட் அபவுட் ஒரு 3 மில்லியன் பேசஞ்சர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்லேயே டிராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் ரெகுலர் டிராஃபிக்குமே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200,000 பீப்புளுக்கு குறையாம போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி, இங்கே வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக டிராவல்லாம் பண்ணிட்டு போக போறீங்கன்னா பார்த்து, பிகாஸ் பிஸியான ஒரு சீசனில் தான் நம்ம இருக்கோங்கிறதுனால நீங்கள் டிலே பண்ணாமல் வாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற யூனோ பிஸியான ஒரு சூழலில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆகிடாதீங்க, லேட் பண்ணிடாதீங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இன்கேஸ் யூ பிளானிங் யூர் டிராவல்னா பாருங்க, எஸ்பெஷலி வீக்கெண்டை ஒட்டி கொஞ்சம் மக்களுடைய வரத்து ஜாஸ்தியாக தான் இருக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மார்னிங் கண்ணா 91 போடு.
1: என்னது
0: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.

0: 9:41 on the clock, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். திருமண பக்கம்லாம் வந்து சம்மருக்கான ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா சம்மர்ல ஏற்கனவே நம்மளை டென்ஷன் படுத்துற மாதிரி ஆர் நம்மளை வந்து யூனோ டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்கு. தாங்க முடியாத ஹீட்டா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளை கூல் பண்ற மாதிரி த்ரூ அவுட் த சிட்டி, எஸ்பெஷலி இப்போ துபாய் சம்மர் சர்ப்ரைசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் அண்ட் சேல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது நல்ல ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்காகவே அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டரில் கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் நடக்குது. அதில் அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜ் ஆஃப் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ், அப் டு 50% டிஸ்கவுண்ட் இன் டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் அன்கட் டைமண்டோடைய ப்ரைஸ், அண்ட் தென் ஃபிளாட் 30% ஆஃபர் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. பிளஸ் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா அதோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து பல வருஷங்களாக இதே துறையில் இருக்காங்க. அவங்க வந்து காலங்காலமாக ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இந்த தொழிலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்து பார்த்து என்னென்ன டிசைன்ஸில் என்ன மாதிரியான நகைகள் வந்து உங்களுக்கு பிடிக்குங்கிறது வந்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக அடிக்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போய் பாருங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன தெரியுமா, செலக்டட் ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 1.99% தான் வந்து மேக்கிங் சார்ஜ் ஆக இருக்கு. அண்ட் வழக்கம் போல் இப்போ கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிக்கு 25% நீங்கள் அட்வான்ஸ் செலுத்தியும் அதை நீங்கள் புக் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து நம்ம கராமா சென்டர் கராமா துபாயில் தான் அவங்களுடைய ஷோரூம் வச்சுருக்காங்க. அதனால் ப்ளீஸ் கோ அண்ட் செக், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானுமே வந்து பர்சனலி போய் பார்த்தேன். ஒரு ஒரு முறை அன்னதங்கம் பற்றி நான் சொல்லும்பொழுதும் சொல்கிறது அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் இந்த க்ளோஸ் செட் டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, நம்ம அந்த அட்டிகை அப்புறம் வந்து சோக்கர் இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்து டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட அங்கே வச்சுருக்காங்க.
1: பாருங்க.
0: அன்யூஷுவல் டிராஃபிக் ஐ திங்க் அல்கேல வந்து இப்போ எப்படி இருக்கு, அல்கேல தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து இட்ஸ் லைக் டோட்டலி கிளியர். அடடா, இங்கே அவ்வளோ டிராஃபிக் இருந்தது அப்படின்னு நம்மளே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ அந்த ராசல் கோட் டு அல்கேல் ஸ்ட்ரெச் வந்து நல்ல ஜாலியாக காத்தோட்டமாக இருக்கு. அங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே வந்து 311 அப்படி ஏதாவது மிரக்கல் நடக்குமா அப்படின்னா எங்கேருந்து நடக்கிறது அந்த மாதிரி மிரக்கல் எல்லாம்? 311 வந்து வழக்கமாக எவ்வளோ டிராஃபிக் இருக்குமோ அதே தான் வந்து இப்போ இருக்கிறது பார்க்க முடியுது. E11லையும் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. மற்றபடி அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்கிற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ டிரைவ் சேஃப், ஹாப்பியாக டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale, Propshil Dane. For details call 056 415 4242.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
2: 0566343646.
1: போங்க. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
5: You are with Kirtana on Mirasol Morning.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக அமீரக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எதிஹாத் எமிரேட்ஸ், ஏர் அரேபியா மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் குவைத் செல்லும் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. எதிஹாத் ஏர்வேஸ் குவைத்துக்கான விமான சேவையை ஜூலை 24 வரை ரத்து செய்துள்ளது. இதைவேளை மற்றைய அமீரக விமான நிறுவனங்களும் பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குவைத் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையின் தெற்கு பாதை வழியாக செல்ல முயன்றபோது ஏற்பட்ட வெடிப்புகளை தொடர்ந்து 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தீப்பிடித்ததாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் இருந்து கப்பல் பணியாளர்களை மீட்பு குழுக்கள் வெளியேற்றி வருவதாகவும் காவல்படை கூறியுள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீடுகள் தொடரும் வரை ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 5 சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தமிழ்நாடு சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். மக்களவை 2 நாளாகவும் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லியில் போராடும் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியதுடன் எதிர்க்கட்சியினரின் அமளியினால் நேற்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பன நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொள்ளவுள்ள ஒப்பந்தத்தை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். ஒப்பந்தத்தால் விவசாயிகள் மட்டுமின்றி சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. டெல்லியில் ஏற்கனவே சிஜிபி கட்சியினரின் போராட்டம் தொடரும் நிலையில் பஞ்சாப் விவசாயிகளும் வருகை தந்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் தித்வா புயலினால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கொடுப்பனவை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் போஷாக்கு உணவு கொடுப்பனவை வெறும் மற்றொரு பண உதவி திட்டமாக அன்றி அதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட நோக்கமான கர்ப்பிணி தாய்மார்களின் போஷாக்கினை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு உரிய மேற்பார்வையின் கீழ் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிந்தைய சர்ச்சை தொடர்பாக அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஃபிஃபா விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினிடம் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் ஸ்பெயின் அணி தனது உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாட தொடங்கிய போது அர்ஜென்டினா அணியின் வீரர்களும் பயிற்சி குழுவினரும் ஸ்பெயின் வீரர்களுடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுபுள்ளியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரிக்க ஃபிஃபாவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு ஒழுங்கு மற்றும் நெறிமுறை விசாரணை அதிகாரியை நியமித்துள்ளது. இந்த மோதலில் தொடர்புடைய வீரர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் இடைநீக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அர்ஜென்டினா கால்பந்து சங்கத்துக்கு அபராதமும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மான் மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைரா மற்றும் உமல் கொயினில் முறையே 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட நீ இருந்தால் பாட்டு அடுத்ததா உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஐ படத்துல இருந்து ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் இன்வைட்ஸ் நான் தரப்போறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் வந்து எப்பவுமே நான் கேட்பேன். இந்த படத்தை பத்தி என்ன கேட்கறது, என்ன சொல்றது, எல்லாமே தெரியும் நமக்கு ஆல்மோஸ்ட். இருந்தாலும் வந்து இந்தாங்க எடுத்துக்கோங்கன்ட்டு என்னால ரேண்டமா இங்கே பிங்கி பாங்கி போட்டு சொல்ல முடியாது இல்லையா, கொடுக்க முடியாது டிக்கெட்ஸ் எல்லாம். அதனாலதான் வந்து சிம்பிளா ஒரு கேள்வி எப்பவும் போல நான் கேட்க போறேன். வெரி வெரி சிம்பிள்ங்க. இந்த படம் வந்து எந்த திரைப்படத்தினுடைய ரீமேக்? ஓகே, ஸோ இது வந்து லைக் வி ஆல் நோ, இது ரொம்ப பாப்புலரான ஒரு படத்தினுடைய ரீமேக் ஒரு அதன் தழுவலில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்த படத்தினுடைய ரீமேக் இது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேஎன் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய நேம் எமிரட், அப்புறம் இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி 0502528940 நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்புவேங்க. ரைட் ஆன்சர் கொடுக்குற மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு கப்பல் இன்வைட் ஃபார் ஜனநாயகன் நான் தரப்போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் வந்து இந்த படத்தை நமக்காக பண்றாங்க, சரியா? சோ அது ஒண்ணு. அண்ட் இந்த பாட்டு ஐ படத்துல இருந்து ஒரு பாட்டு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இல்ல, இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக இருக்கு. அதுக்கப்புறமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஜாலியா நீங்க பாட்டு கேப்பீங்களா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: It's a very very very handy and romba mukkiyamaana oru update nu na solven. Adhu ipo travel season vera illaya, so travel season la nammala nariya pera vandu Dubai International Airport valiya travel pannittu pogumbodhu indha smart gates valiyaga povom. Indha smart gates vandu such a savior. Nama andha counter la ninnu passport kuduthu avanga stamp panni eye scan panni andha oru you know kambasamaana oru process vandu eppoyo simplify pannitaanga. Ethaniyo varshathukku munadi simplify pannitaanga. இருந்தாலும் சில பேருக்கு தொடர்ந்து ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்கிறத நம்ம பார்ப்போம். போய் நிற்பாங்க, அந்த ஸ்மார்ட் கேட்ல வந்து பாஸ்போர்ட்டை வைக்கும்பொழுது பாஸ்போர்ட் ஸ்கேன் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும், கவுண்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க அனுப்பி வச்சிருவாங்க. பல ரீசன்ஸ்னால அது வந்து ஆகலாம். புது பாஸ்போர்ட்னால ஒரு பாஸ்போர்ட் வந்து சரியா ரீட் ஆகாம இருக்கிறதுனால, இல்லை டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படும் பட்சத்துலலாம் வந்து இது நடக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ டியூ டு எனி ரீசன் இது நடக்காம இருக்கலாம். ஆனால் அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டையோ இல்லை வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, முன்கூட்டியே ஆன்லைன்லயே உங்களோட ஸ்மார்ட் கேட் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணலாமா தெரியுமா? எனக்கே வந்து இன்னைக்குதான் இந்த விஷயம் தெரிய வந்தது. அதனால சரி, டிராவல் சீசனா இருக்கே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால இப்ப சொல்லலாம் நினைச்சேன். ஸோ துபாய் ஸ்மார்ட் கேட்ஸ்ல உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நீங்க டக்குன்னு ஸ்மார்ட்டா டிராவல் பண்ணிட்டு போக முடியுமா, கிராஸ் பண்ணி போக முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னவென்றால், நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பாக்கெட் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? பாக்கெட் ஃப்ளைட்ஸ் அதுக்கான சைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, dxp.pocketflights.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் ஸ்மார்ட் கேட்ஸ் ப்ரீ செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரியா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் உங்கள் ஃபோட்டோவோடு இருக்கிற அந்த பேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா, இன் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஆப் ஆர் அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு சொல்லிடும் நீங்க ஸ்மார்ட் கேட் வழியா இப்போ இந்த பாஸ்போர்ட்டை வச்சு டிராவல் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஹவு சிம்பிள் இஸ் தட் இல்லையா? ஸோ இதே நீங்க வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு போறீங்கன்னா அங்கே கியூஆர் கோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் ஏரியாவில். ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஆர் முன்கூட்டியே வீட்டில் ஃப்ரீயாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி dxp.pocketflights.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிங்கனாலே சொல்லிடும் உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்மார்ட் கேட்டில் செல்லுபடி ஆகுமா இல்லையான்ட்டு. அப்படி ஆகாதுன்ட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேராகவே ஏர்போர்ட்டுக்கு அந்த கவுண்டருக்கே போயிடலாம். அந்த கவுண்டரில் பாஸ்போர்ட் கண்ட்ரோலில் அந்த ஒஃபிஷியல்ஸ் உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, அந்த கவுண்டருக்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை வந்து கொண்டு போகலாம். அண்ட் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஸ்மார்ட் கேட்டுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் ஸோ தேட் இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் வந்து நீங்கள் தவிர்த்திடலாம்.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
3: It's finally happening.
2: It's happening.
3: It's happening.
2: Yeah.

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya one last time theatre la poi rasika porom
1: indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga
2: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

ஆஹா, எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க நம்ம மக்கள். இப்போதான் நான் இந்த அப்டேட்டை சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு பாட்டு தான் கேட்டு முடித்தோம். அதுக்குள்ளே வந்து ஜெயின் முகமது எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, தேங்க்ஸ் அக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்மார்ட் கேட் நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு பயன்படுத்த முடியுமா முடியாதா, நம்ம எலிஜிபிளாக அந்த ஸ்மார்ட் கேட் வழியாக ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு சைட் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ளே நம்ம ஜெயின் முகமது வந்து செக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வேறு எனக்கு அனுப்பியிருக்காரு, தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பார்த்தப்போ எஸ், அவரால் வந்து ஸ்மார்ட் கேட் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற

0: தமிழ் வகுப்புகள்லாம் வந்து நடத்திட்டு வராங்க. முழுக்க ஆன்லைன்லயே வந்து ஈஸியா தமிழ் கத்துக்கலாம். ஸோ நீங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா, எஸ்பெஷலி இப்போ இது சம்மர் ஹாலிடேஸ் டைமுங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அவங்கள வந்து தமிழ் கத்துக்க வைக்கலாம். சரியா? ஸோ யாழ் கல்வியகம் பத்தின மேலும் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா www.yaalkalviyagam.com yaalkalviyagam yaalkalviyagam.com சைட்டை விசிட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களாம். சரியா? ஜனநாயகன் படத்துக்கான கப்பல்
1: பண்ணுங்க.

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% லிருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். You are with Kirtana on Mirasol Morning.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். மற்றும் உங்களுக்காக காத்துக்கிட்டு
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போகாதீங்க.
0: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 9:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நான் பை சொல்லிட்டு கிளம்ப போறேன். பட் டோன்ட் வரி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் இன்வைட்ஸ் கொடுத்துட்டு தான் நான் போக போறேன், சரியா? சோ யாருக்கு என்ன ஏது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். இந்த படம் வந்து எந்த படத்தினுடைய தழுவல் ஒரு ரீமேக்காக பார்க்கப்படுது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரியெல்லாம் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில் இஸ் பகவன் கேசரி. ஆமா, இதுதான் வந்து சரியான பதில். நிறைய பேர் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து மூணே மூணு பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் இல்லையா? அந்த வகையில் வந்து அந்த மூணு பேர் செலக்ட் ஆகிருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்ரிதா ஃப்ரம் ஷார்ஜா, நாகேஸ்வரி ஃப்ரம் துபாய் அண்ட் பிரபாகரன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு, ஆளுக்கு ஒரு கப்பல் இன்வைட் ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு. ஸோ மீதி விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம குழு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, எங்கே வரணும், எத்தனை மணிக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் அதை கேட்டுட்டு நீங்கள் வாங்க. எல்லாருமா வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், கொண்டாடுவோம் தளபதி விஜய் அவர்களை ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். ஓகே, நானும் அப்படியே கிளம்புறேன். குயிக்காக ஒரு பாட்டு, அகேன் நம்ம தளபதி விஜய் அவருடைய பாட்டு தான், போக்கிரி படத்துலேருந்து உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு கிளம்புறேன். ஓகேயா? ஸோ நாளை காலை 7 மணிக்கே திருப்பியும் பேசுவோம். டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். வெளியில் வெயில் வந்து சுட்டரிச்சிட்டு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ரிமைண்டர் வச்சாவது, அலாம் வச்சாவது, தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க. ஓகே, பை.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்கள் குறித்து அமீரக வெளிவிவகார அமைச்சகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்திய அரசு மற்றும் மக்களுக்கு தனது அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கயானாவில் 179 பேர் பயணம் செய்த படகு நாட்டின் கடற்கரைக்கு அருகே கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. படகில் பயணித்த 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 67 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பலரும் காணப்பட போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகு கயானா தலைநகர் ஜார்ஜ் டவுனில் இருந்து கயானாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள போர்ட் கைதுமா நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்றபோது கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கு எதிர்வரும் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட 31 பேரில் 29 பேர் பணியில் சேர்ந்துவிட்டதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எத்தனை பேர் பணியில் சேர்ந்தாலும் அரசு வேலை நியமனம் என்பது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா டெல்லியில் நடந்த தடியடியில் காயமடைந்த இளைஞர்களை சந்தித்துள்ளார். இளைஞர்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சந்திக்கவிருந்த நிலையில் ஜே பி நட்டா தற்பொழுது சந்தித்துள்ளார். டெல்லியில் நேற்று போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியிருந்தது. இதனிடையே நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் டெங்கு மரணங்கள் 56 உயர்ந்தன. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை 77,000 கடந்தது. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் அதி அபாய வலயங்களாக இனம் காணப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரர்கள் அனைவரும் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மீண்டும் விளையாட உள்ளனர். அணித்தலைவர் பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹாசல்வுட் மற்றும் நாதன் லியோன் ஆகியோர் ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துக்கு எதிராக நடைபெறும் 2 போட்டிகள் கொண்ட தொடருக்கான 13 பேர் கொண்ட அணியில் இடம்பெற்றுள்ளனர். பேட் கமின்ஸ், ஹாசல்வுட் மற்றும் நாதன் லியோன் ஆகிய மூவரும் ஜனவரி மாதம் சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவின் கடைசி டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக விளையாடவில்லை. தற்போது அவர்கள் அணிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு பதிலாக இடம் பிடித்திருந்த மைக்கேல் நீஸ் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் தற்பொழுது ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜீரா மற்றும் உமல் குவைனில் 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வணக்கம் தட்டத்தடத்தடன்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருக்கீங்களா? செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. பேட் பாய் அந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆக்சுவலாக கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இந்த பேட் பாய் பாட்டு வந்து எங்கள் காலேஜில் நானும் தனஞ்செயின் ஒரு பையன் இருப்போம், எங்கள் ரெண்டு பேருக்கு இது என்னென்னா பயங்கரமான ஒரு எக்ஸாம் சாங். நாங்கள் எந்த எக்ஸாம் செமஸ்டரில் எழுத போனாலும் இந்த பேட் பாயை கேட்டு எழுத போனோம் அப்படின்னா பாஸ் ஆகிடும். இது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மித்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சென்டிமெண்ட் பார்ப்பீங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேசுகிறதுக்காக. இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே அண்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோல்ட் ரேட்டில் ஒரு சின்ன ஸ்பைக் இருக்கு, காலையில் பார்த்துருப்பீங்க.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start பண்ணலாம். எனி டைம் gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: எப்பெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்லைன் வருதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ கோல்டு அண்ட் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ரேட்டில் ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு மிகப்பெரிய புல் ரன்னை கோல்டு சந்திச்சிருக்கு. குறிப்பாக 24 கேரட்டில் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, 491.75, 22 கேரட் இஸ் பேக், 450 மேலே போயிடுச்சு, 455.25, 21 கேரட் தங்கம் 436.50, 18 கேரட் தங்கம் 374.25 இருக்குது. இதான் இன்றைக்கான கோல்டு ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். anytime gold coins bar illana cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: okay, so in the midday band இருக்குல, midday work band, in the midday break la delivery partners க்கு என்ன மாதிரியான application லாம் இருக்கு?
1: UAE update
2: brought to you by ABC cargo and courier number 1 in GCC.
0: பிக் ஹீட் ஆர்ஸில் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் மேக்ஸிமம் வந்து 3 ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12:30 PM மூணு மணி வரைக்கும், செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த மிட் டே பிரேக் வந்து ஃபாலோ செய்யப்படும். ஸோ நாட் மோர் தென் 60 மினிட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதால இதை மானிட்டரும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 3 ஆர்டர்ஸ் அப் டு 60 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் இந்த பீக் ஹீட்ல.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: back to back
3: அடுத்தது ரெண்டு பாட்டு
4: மச்சான், என்னடா பண்ணுவ? அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அப்புறம்
2: சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும். எனக்கு வந்து நானும் சொன்னேன்ல, நானும் என் ஃப்ரெண்டும் தனஞ்சயனும் வந்து காலேஜ் போகும்போது இந்த பேட் பாய் சாங் கேட்டு தான் போவோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கும் சூப்பர் ஸ்டிஷன் இருந்துச்சு ப்ரோ, பட் சாங் வந்து சரிக்கமா பத நீசா ஃப்ரம் வில்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது இந்த மாதிரி பார்த்தீங்களா, என் தலைவன் டிஎஸ்பி தான் அங்கே. ஸோ இப்போ டிஎஸ்பி பாட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவீங்கன்றது உலக நீதி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சென்டிமெண்ட் இருக்குது, இந்தந்த விஷயத்தை இப்படி இப்படி செஞ்சேனா இந்த வேலை சூப்பராக நடக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்லாம் வந்து டெய்லி போகும்போது அவங்க பைக்கு கிட்ட தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது, அது என்னென்னா, நான் எந்த ஒரு ஃப்ளைட், இது யூனிவர்சல் சென்டிமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஒரு ஃப்ளைட்டு போர்ட் பண்ணாலும் அந்த ஃப்ளைட்டை ஒரு தடவை தொடுவேன். அதாவது கரெக்டாக அந்த கதவு கிட்டே ஏறும்போது ரைட் சைடில் அந்த ஃப்ளைட்டை ஒரு தடவை நான் தொட்டு தான் ஏறுவேன். அது எனக்கு இன்னும் ஒரு சென்டிமெண்ட் மாதிரி அது. அதை தொட்டுட்டு ஏறினா ரொம்ப அப்படியே மைண்டில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், இன்னமும் வாழ்க்கையில் பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருக்கா? 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள், 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தாராளமாக மசாலா கஃபே நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஸோ சக்கு சக்கு பாட்டு வருது அசுரன்லேருந்து, அதை முடிச்சுட்டு இந்த சூப்பர் ஸ்டேஷன் சென்டிமெண்ட் பற்றி நம்ம பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-243-1 அல்லது yaalkalviyagam.com.
5: அடுத்த 30 மில்லியன் AD கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
6: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE Lottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by The Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
7: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: முக்கியமா இந்தியன்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது தான் சென்டிமெண்ட் பீக்ல இருக்கும். இந்த சேர்ல உட்கார்ந்தா இந்த சேர விட்டு எந்திரிக்க கூடாது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லாம் பயங்கர சென்டிமெண்டான ஆட்கள் தான் அவன். உலகம் முழுக்கவே இருக்கும். ரஃபா நடால் கூட அவரோட வாட்டர் பாட்டிலை ஒரு தடவை அப்படி திருப்பிட்டு தான் மேட்ச் ஆட போவார், ஐ மீன் சர்வ் பண்ண போவார். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த ஒரு சென்டிமெண்ட்டை ரெகுலரா பாக்குறது உண்டு அப்படிங்கறத ஷேர் பண்ணலாம். வணக்கமே இறங்கி இது பேசுறீங்க.
1: வணக்கம், சையத் முகமது.
0: சையத் முகமது, லைட்டா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க எந்த விஷயத்துல சென்டிமெண்ட் பாப்பீங்க? கேட்காம போன் அடிச்சா இப்படிதான் மாட்டிப்பீங்க, மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, யோசிச்சு கால் பண்ணுங்க. சரியா? இது என்ன எக்ஸாமா? உடனே பதில் சொல்றதுக்கு இல்ல, நான் தான் பரிசு கொடுக்க போறேண்ணா. ரெண்டும் கிடையாது. ஓகே, ஸோ சென்டிமெண்ட் விஷயங்கள் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு எனக்கு மெசேஜ் பண்ண மாதிரி மெசேஜுமாவும் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன்ருக்கேன், மீடியாச்சும் அங்கே வந்து சொல்லலாம். எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக வந்து சென்டிமெண்ட்லாம் பார்ப்பீங்க, சூப்பர் ஸ்டீஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்க, இது வந்து மூட நம்பிக்கை நமக்கு தெரியும். இதனால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்குற வேலையால் அவங்க வந்து உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடி தொடர்ந்து ஒயிட் வாஷ் ஆகிட்டு இருக்காங்களே இப்போ, அதெல்லாம் வந்து நம்ம சென்டிமெண்டால் தானே. பட் இருந்தாலும் ஈவன் தோ இட் இஸ் அப்சர்ட், நம்ம அதை தெரிஞ்சே பண்ணுவோம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபன். ஜெமினி படத்துல இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்த்துலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்? மேடம், ஐயோ கேட்க மாட்டேங்குது. சரி ஓகே, நான் பாட்டை போட்டுட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன், கேட்கலாம் நான் பாட்டு போட்டுறேன். வணக்கம், யாரங்க இருந்து
2: பேசுறீங்க?
0: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க
2: சார். என் பேர் பீட்டர்.
0: பீட்டர், நீங்க எந்த விஷயத்துக்கு சென்டிமெண்ட் பாப்பீங்க மிஸ்டர் பீட்டர்?
2: ஆமா சார், நான் வந்து கேம்ஸ் பார்க்க மாட்டேன். பொதுவா லைஃப்ல வந்து எனக்கு என்ன, காலைல எந்திரிச்சோன்னா ஏதாவது ஒண்ணு கையில இருந்து மிஸ் ஆகுது, இல்ல யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சோன்னு சும்மா திட்டுறாங்க, ஏதாவது சம்மந்தம் அப்படின்னா பாப்பேன்.
0: அது சம்ம டென்ஷன் ஆயிடும். அது
2: காலையில இப்ப ஒரு பிரஸ் எடுக்கிறோம், பேஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அந்த டைத்துலயுமே கையில இருந்து பிரஸ் மிஸ் ஆகுது, பேஸ்ட் மிஸ் ஆகுது, பாத்ரூம்ல குளிக்கும் சோப்பு கையில இருந்து விழுக்கி விடுவது, அப்புறம் காலில ஷூ போட்டு வெளில போகும்போது கால் தட்டுது, வலிக்குது, அந்த மாதிரி சொல்லுங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அந்த நாள் புழுக்கவே முடிஞ்சு வச்சு, இன்னைக்கு ஏதாவது பஞ்சாயத்து
0: ஆக போகுது சென்ஸ் பண்ணிடுவீங்க நீங்க. ஓகே,
2: அதே மாதிரி அதனால வந்து ரொம்ப கவனமா இருப்பேன். யார்ட்ட பேசுறதுமே கூட ரொம்ப கவனமா பேசுவேன். அந்த நாள் புள்ள நான் ரொம்ப கவனமா
0: பேசுவேன். நல்லது நல்லது. ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தெரியுமா, நிறைய பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆகும் கண்டிப்பா. எனிவே டன், சூப்பர் பிரதர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. ஸோ ஏர்லி மார்னிங் சென்டிமெண்ட் வந்து இதுவுமே நிறைய பேர் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புறேன் நான். ஜெமினியில் இருந்து பாட்டு வரது கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் போடுறேன். ஸ்டே டியூன்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: 889-40 நம்பர். வணக்கம் யார் இங்க பேசுறீங்க? அபாஸ்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒரு
0: படத்துல கேப்பாரு. சரியா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: பழைய
1: பாட்டு
0: கார்த்திக் அவரோட பாட்டு வேணும். என்ன படத்துல இருந்து குடுக்கலாம்?
1: பழைய படம் எந்த படத்துல? பொண்ணுமணியில நெஞ்சுக்குள்ள
0: குடுத்துருவா? ஓகே ஓகே. இது அப்புறம் இந்த எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட இந்த பாட்டுலாம் வந்து ஒரு ஒரு பயங்கரமா இருக்கும். அவரோட பாட்டுலாம் இந்த இந்த குழந்தைங்கள்லாம் கேட்டிருப்பாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. இந்த பாட்டை நான் போட்டுட்டு கரெக்டாக உங்களை வந்து 12 மணிக்கு மேலே வந்து சந்திக்கிறேன். 89.4 தமிழ் ஃபிலிம் மசாலா கேஃபே தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, சென்டிமெண்ட்ஸ். நமக்கு வந்து இந்த கிரிக்கெட் ஆடும்போது, அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக சென்டிமெண்ட்லாம் இருக்கும்ல. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஆஃப்டர் 12 o'clock. ஓகே.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 4 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உட்பட 4 பேரிடம் சிபிசிஐடி தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது. ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பனிடமும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசனிடமும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். எதிர்வரும் August 5 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். சட்டப்பேரவையில் August 6 வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் இன்று அறிவித்தார். வந்தே மாதரம் குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் ஏற்கனவே கடைபிடிக்கப்படும் நடைமுறை தொடரும் என சபாநாயகர் பதிலளித்தார். சரக்கு கப்பல் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய தூதருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. யுக்ரைனின் ஒடேசா நகர துறைமுகத்தில் இருந்து கடந்த 19 கினியா பிசோ நாட்டு கொடியுடன் புறப்பட்ட சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கப்பலில் பயணித்த 4 இந்தியர்கள் உயிரிழந்தனர். மேலும் 1 இந்திய மாலுமி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம் ரத்னவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணா திலக இதனை உறுதிப்படுத்தினார். எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளும் இணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்துள்ளன. இதேவேளை எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளும் இணைந்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை நாளை மறுதினம் நடத்த உள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசேகர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மதிய நேர வேலை நிறுத்த விதிகள் அமலில் உள்ள நிலையில் சில டெலிவரி தளங்கள் தங்களது டெலிவரி பணியாளர்களை கடுமையான வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. மதியம் 12:30 முதல் பிற்பகல் 3 மணி வரையான கட்டுப்பாட்டு நேரத்தில் டெலிவரி நிறுவனங்கள் ஒவ்வொரு டெலிவரி பணியாளருக்கும் அதிகபட்சம் 3 ஆர்டர்கள் மட்டுமே ஒதுக்க வேண்டும். மேலும் அந்த ஆர்டர்களுக்கான மொத்த டெலிவரி நேரம் 60 நிமிடங்களை தாண்டக்கூடாது என்ற விதியையும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று டெலிவரி நிறுவனங்கள் நிபந்தனை விதித்துள்ளன. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவுடன் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புக்காக வாஷிங்டன் DC சென்றுள்ளார். தெற்கு லெபனானில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தூதரக முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவர் அங்கு சென்றுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் லெபனான் அரசின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு முன்னோடி மண்டலங்கள் தொடர்பான விவாதங்களின் பின்னணியில் நடைபெறுகின்றது. லெபனான் அரசாங்கமே நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒரே அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அஜ்மானில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்
5: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: சென்டிமெண்ட்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டேஷன்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஆல் ரைட். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 491.75 திரஹம் சார், 24 கேரட் தங்கமும், 22 கேரட் வந்து 455.25, 21 கேரட் வந்து 436.50, 18 கேரட் வந்து 374.25 திரஹம் சார். அதான் இன்னைக்கான ரேட். 21 ஜூலை 2025.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 2026, I'm sorry. ஷோ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமிரேட்ஸ் ரோடோட அப்கிரேட் ப்ராஜெக்ட் வந்து 30% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக டிராஃபிக் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அஃப்கோர்ஸ் இருக்குது. 750 மில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள எமிரேட்ஸ் ரோட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ 30% கம்ப்ளீஷன் நெருங்கியிருக்கு. ஸோ இது வந்து டிராவல் டைம்ஸை அப்ராக்சிமேட்லி 65% கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் அ ஹியூஜ் திங். 65%ங்கிறது மோர் தேன் 50 அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இது 30% முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால கூடி சீக்கிரம் இது முடியவும் செய்யும். இந்த எக்ஸ்பான்ஷன் மூலமாக 9000 அடிஷனல் வெஹிக்கல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா,
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah.
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da.
8: JM brand AC da.
10: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நாங்கள் வந்து சில வீடியோ சீரீஸ்லாம் போட்டுட்ருக்கோம்ல, அதோட ப்ளூ பர்ஸ் இன்னைக்கு விடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வழக்கம் போல தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வி ஆர் ஓவர் வெல்ம்ட். ஓகேவா? ஓகே, இப்போது நீங்கள் எந்த விஷயங்களுக்குலாம் சென்டிமெண்ட் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த கலர் பேனை எடுத்துகிட்டு போனால் நான் பாஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஒரு கோவில்லையோ மாஸ்க்லேயோ சர்ச்லேயோ நான் போயிட்டு ஒரு சின்ன விசிட் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து டேவை சூப்பராக செலவு பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்ல. சில விஷயங்கள் வந்து உண்மையிலே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்பவே கேட்குறதுக்கே சில்லியாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வணக்கம், யாரும் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ஐயா, நான் தான் பேசுகிறேன்.
0: நீங்கள் தானா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே, சொல்லுங்கள்.
1: ஐயா, எனக்கு என்னன்னா ஒரு காரியம் செய்யணும்னா அது செஞ்சிருந்தா தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டா அந்த காரியம் எனக்கு நடக்காது.
0: சரிங்களா? ஓகே.
1: நம்ம இன்னைக்கு கம்பெனில எக்ஸாம்பிள் வச்சுங்க, கம்பெனில ஹெச்ஆர் இன்னைக்கு லீவ் கேட்கறோம்னு வச்சுங்க, இன்னைக்கு டைம் கிடைக்கல, நாளைக்கு பாக்கலாம்ங்கும் போது அது நடக்காது.
0: புரியுது. அது இன்னைக்குன்னா அது இன்னைக்குதான், இருக்காது இல்ல.
1: ஆனா அது என்னோட விஷயத்துல நிறைய நான் பாத்துட்டேன். என்னைக்கு அந்த ஒன்னு நடத்துறோம்னா அது நடக்கும். அந்த தள்ளி போடுற சரி, நாளைக்கு நாளமுறாவும் அது நடக்கவே நடக்காது.
0: எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா அது இன்னைக்கு என்னால முடிக்கவே சுத்தமா முடிக்கவே முடியறது இல்ல. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து வேற வேற மந்தையை சேர்ந்த ஆடுகள் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் ரொம்ப நாள் ஆச்சு கூட பேசி மகிழ்ச்சி கூட பேசினதுல. ஸோ தள்ளி போடாமல் இருப்பதே அவர் வந்து ஒரு ஒரு ஹாபிட். அது ஆக்சுவலா அதையே ஒரு சூப்பர் ஸ்டிஷனா வச்சிருக்காரா எனக்கு தெரியல. எனக்கு எனிவேஸ் வித்தியாசமான ஒரு பதில் நான் எதிர்பார்க்கல. டிராபிக் மட்டும் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாமா?
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: Mani vandu 12:30 avu podu. So E311 towards Dubai, அதே மாதிரி மலேஹா ஸ்ட்ரீட்ல நீங்க வந்து நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. நேத்து நானே கொஞ்சம் வாய் வச்சிட்டேன், அதனால இங்க பயங்கர ஸ்லோவா இருக்குது. E11 towards Dubai கொஞ்சம் அபிசாகர் ஆகிட்டா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 கிட்ட எல்லாம் வந்து இந்த ரோட் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால S116 வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. E611 towards Dubai, அதே மாதிரி S116 தான் ஒண்ணு. சரியா, மத்தபடி நீங்க பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு டிராபிக் இல்ல. குட் டு கோ தான்.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.
4: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்,
3: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஒரு பைலட் வந்து அர்ஜென்டினா வேர்ல்டுக்கு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நைஸாக சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பெயின் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஹார்ட்டி பிரேக் பண்ணி விட்டாராமே. அந்த வீடியோ பார்த்தீங்களா, பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஹார்ட் பிரேக் ஆயிடுறாங்க. ரொம்ப கொடுப்பாக இருக்கும்ல, எமோஷனல் ரோலர் கோஸ்டர். அதாவது ஒரு கோல் போட்டவனே நம்மளாம் வந்து கோல் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்போம், அடுத்த செகண்ட் தம்பி அது ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நோஸ் கட் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி விட்டார் மனுஷன். ஜனநாயகன் திரைப்படம் 23rd ஜூலை ரிலீஸ் ஆகுது யுஏஇல. இந்த படத்தில் அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் டீம் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நாங்கள் வந்து கான்டெஸ்ட் வைப்போம், அதில் நீங்கள் கலந்து கொண்டு தாராளமாக எங்கள் டீமுடன் சேர்ந்து கபில் பாஸ் வின்னதுக்கப்புறமா டிக்கெட்டை வாங்கிட்டு படம் பார்க்கலாம். சரியா, என்ன தேட்டர் என்ன லொக்கேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல நீங்கள் மசாலா கேஃபி தான் கேட்டுட்ருக்கீங்க. சம்மர் வந்துருச்சே, இப்போ எப்படி நான் கோல்டு வாங்குவேன், கோல்டு வேறு திருப்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கோல்டு வாங்கணுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயல் காசில் உங்கள் தங்க நகைகளை பர்ச்சேஸ் செய்யலாம். அதுக்கு இது கரெக்டான டைம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட்டாக ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமும் போயிட்டுருக்கு. ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கிடைக்கும் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேசஸில். ஜாய் ஆஃப் சம்மர் கொண்டு வந்திருக்காங்க ஜாயல் காஸ், அண்ட் அஷோர்ட் லோயஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஜஸ்ட் 1.99% ஆரம்பிக்குது. 0% டிடக்ஷன் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15% நீங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டியில் சேவ் பண்ணலாம் ஜாயல் காஸ் ஜிசிசியில் நீங்கள் வாங்கும்போது. 9th August வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர், டிஎன்சி அப்ளை, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே நிச்சயமாக கிடைக்கும். சரியா, ஒரு ஃப்ரெஷ் பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்ட், இது 89.4 தமிழ் ஃபேம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பாஜக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் தீவிரமாகும் போதெல்லாம் இது தேசத்துக்கு எதிரான போராட்டம் என்கின்றது அரசு என சிபிஎம் தெரிவித்துள்ளது. போராடுபவர்கள் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தி திசை திருப்புவது சங் பரிவார் கும்பலின் வாடிக்கை என்று பி சண்முகம் தெரிவித்தார். வரலாற்றில் இதுவரை கண்டிராத வகையில் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடைபெற்றது. உணவளிக்கும் விவசாயிகளை தேச துரோகிகள் என்று கூற மத்திய அரசு தயங்கவில்லை என்று பி சண்முகம் விமர்சித்தார். மாணவர்களின் கல்வியையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்க இளைஞர்கள் உயிரை பணயம் வைத்து போராடுகின்றார்கள் என்றும் அவர் கூறினார். பெரம்பூர் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கில் தமிழக முதல்வர் விஜய்க்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் தமிழக முதல்வர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் மற்றும் தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி, நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்தனர். வேட்பு மனுவில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை முதல்வர் வழங்கியிருப்பதாகவும் சொத்துக்கள் விவரங்கள் மற்றும் வழக்குகள் விவரங்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்பதால் விஜயின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முதல்வர் விஜய், தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்.
1: இந்திய செய்திகள்.
3: சிக்கிமில் சுரங்கத்துக்குள் வாயு கசிவு ஏற்பட்டதில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்க பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் தொழிலாளர்கள் 27 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டு வெளியேற முடியாமல் தவித்தனர். சுரங்கத்துக்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி தம்மிடம் கேட்டறிந்து கொண்டதாக சிக்கிம் மாநில முதல்வர் பிரேம் சிங் தமங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தேவையான சாத்தியப்பட்ட உதவிகள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிலச்சரிவால் பூமிக்கடியில் இருந்து இயற்கையாகவே வாயு கசிவு ஏற்பட்டிருக்க கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது 1000 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் கடற்பிராந்தியத்தை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளின் போது இந்த போதைப் பொருட்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 1080 கிலோ 894 கிராம் ஹெரோயின், 256 கிலோ 200 கிராம் கொக்கைன், 590 கிலோ 806 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 56 கிலோ 91 கிராம் ஹஷிஷ் மற்றும் 667 கிலோ 695 கிராம் கேரள கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமது சொந்த நாடுகளுக்கு வெளியே வசிக்கும் தகுதியான வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு வருகை விசாக்கள் வழங்கப்படுவது தொடர்பான நிபந்தனைகளை துபாய் அடையாளம் மற்றும் வெளிநாட்டவர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கென்யா மற்றும் தென்னாப்பிரிக்க குடிமக்கள் அவர்களுடன் பயணம் செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இதற்காக அவர்கள் சாதாரண பாஸ்போர்ட் வைத்திருப்பதுடன் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், தென்கொரியா அல்லது சிங்கப்பூர் ஆகிய நாடுகளால் வழங்கப்பட்ட குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் GDRFA தெரிவித்துள்ளது.
1: உலக செய்திகள்.
3: ஈரானின் சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக கத்தார் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. July 7 மற்றும் July 12 நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இந்த கடிதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கத்தார் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஈரான் கத்தாருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC 2025-2029 மகளிர் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாக இலங்கையுடன் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கை வந்தடைந்தது. அந்த அணி பங்கேற்கும் 3 ஒருநாள் போட்டிகளும் எதிர்வரும் 23, 25 மற்றும் 28 திகதிகளில் ஹம்பாந்தோட்டை சூரிய வெவ சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளன. இது தவிர பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கை தேசிய மகளிர் கிரிக்கெட் அணியுடன் இம்மாதம் 31, அடுத்த மாதம் 2 மற்றும் 4 திகதிகளில் தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்க உள்ளது. இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: இங்க நான்தா கிங். நான் போடுறது தான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: வெல்கம் பேக் ஆஃப்டர் 20 மினிட்ஸ். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஒன் லாஸ்ட் டைம் நான் கோல்ட் ரேட் என்னங்கறத சொல்லிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட்
2: ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க, 374.25 dirhams, 21 கேரட் 436.5, 22 கேரட் வந்து 455.25, 24 கேரட் வந்து 491.75 AED.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: யுஏல இது வந்து ருத்தாப் சீசன். வாட் இஸ் ருத்தாப் சீசன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டேட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்க இந்த சம்மர்ல ருத்தாப் சீசன்ல விதவிதமான டேட்ஸ் வாங்குறதுக்கு தயாராகுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இதோட ப்ராசஸ் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஹார்வெஸ்டிங் வந்து இந்த ஃப்ரூட் இருக்குல்ல, அது வந்து பிசர் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ருத்தாப் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும். ருத்தாப் ஸ்டேஜுங்கிறது ஃபுல்லி ரைப் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபர்மாக எல்லோ அண்ட் ரெட் ஸ்கின்ல இருக்கும், அது வந்து அப்படியே சாஃப்டாக மாறும். ருத்தாப் சீசனில் தான் வந்து இது அறுவடை செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் சீசன் ஃபார் யூஏ ஃபார்மர்ஸ் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஓல்ட் ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி இதில் ரொம்ப அழகழகான டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மரத்தில் வந்து எல்லோ கலரில் குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்து இனிஷியல் சீசன். பட் இதுவே மெச்சோர் ஆகி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு மாறும்போது ருத்தாப் சீசன் வருது. அதனால் இந்த சீசனில் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெஷ் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back.

0: ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ராட்ரிக்கு எதுக்கு நீங்க வந்து கோல்டன் பால் கொடுத்தீங்க? ராட்ரிக்கு நீங்க கொடுத்துருக்க கூடாது, அவர் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நோ, ஐ வில் டெல் யூ தி ஆன்சர். ஃபுட்பால் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இல்லையா? ஸோ ராட்ரி ஒரு ஆங்கர். லிட்ரலி ராட்ரி வந்து என்னதான் ஒரு சிடிஎம்மாக இருந்தாலும், அவர் ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருந்தாலும், டெக்லன் ரைஸ் ராட்ரி மாதிரியான பிளேயர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையான நேரத்தில் அவங்க ரோலை வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஒன் டூ போட்டு அப்படியே அட்டாக் மாறிடுவாங்க. டக்குன்னு அட்டாக் டிஃபென்சிவ், ஒரு ஸ்டாப்பர் பேக் மாதிரி கூட ராட்ரி திடீர்னு ஆடக்கூடும். அந்தளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் ராட்ரி. அவரோட டிஃபென்ஸ் ஸ்கோர் இந்த வேர்ல்டு கப்பில் 8.23, உள்ளதிலே அதிகமாக பாஸ் அக்யூரசி 93.5%, வீ ராஜாராமன்ற மாதிரி அவ்வளோ பாஸ் அக்யூரசி மனுஷனுக்கு இருக்குது. அதை தாண்டி ஹீ பிளேட் த ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக், ஆல்சோ த கேப்டன்சி ரோல். எல்லாத்தையுமே நெயில் பண்ண ஒரு பிளேயர் தான் ராட்ரி. ராட்ரியோட கேம்ஸை வந்து நீங்கள் ப்ரீமியர் லீக்ல அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேஞ்சரஸ் மேன் ராட்ரி வந்து உண்மையிலே சரியான பிளேயருங்க. ஒரு ஒரு ரைவலாக இருந்தாலுமே நான் ராட்ரியை பார்த்து இன்றைக்குமே வந்து ஆச்சரியப்படுவேன், இப்படி இவ்வளோ சூப்பர் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சச் அ நைஸ் பிளேயர். என்னதான் நான் டிக்ளன் ரைஸ் ஃபேனாக இருந்தாலும், ராட்ரி டிசர்வ்ட் தி அவார்ட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரைட்டு, இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு
1: வருவோமா? Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, E3 11-2 சார்ஜா இப்போ வந்து பயங்கர ஸ்லோவாயிடுச்சுப்பா, சரியான டிராஃபிக் இருக்கு. அதே மாதிரி E11-2 சார்ஜ் அபுஷாகரா கிட்ட மட்டும் டிராஃபிக் இருக்கு. மலையா ஸ்ட்ரீட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சக்ரா சார்ஜால அங்கங்கங்க அப்படியே பச்சா ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. கல்ச்சுரல் ஸ்கொயர் வாசி ஸ்கொயர் ரவுண்ட் போர்ட் கிட்டே சார்ஜால கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு,
1: பார்த்துக்கோம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Stress and tension நால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
5: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
7: Chillax song of the hour.
8: Chillax song of the hour.
0: Brought to you by
9: Plots Nale, Prop Shell Dane. For details call 056 415 425.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ALD ப்ராப்பர்ட்டி 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா? அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்.

0: பாட்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். 889-40 நீங்க கால் பண்ணுங்க. வணக்கம், எனக்கு இது பேசுறீங்க.
1: ஹாய் புது, ஹாய், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டேன், ஸோ லஞ்ச் லேட்டாக தான் சாப்பிடுவேன். நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: வெரி குட், வெரி குட். உங்க பேரு? ஓகே வாஹித், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: தட்டுமரக்காரன் படம் தெரியுமா?
0: தெரியாது.
1: தட்டுமரக்காரன் படத்துல இருந்து கத்தும் கடல் உள்ளே இருந்து முத்தி எடுக்க பிரபு சாரோட படம்.
0: ஓகே, ஒருவேளை அது இல்லைனா நான் வேற என்ன பாட்டு போட?
1: வேற சின்ன தம்பி அந்த பாட்டு போடுங்க.
0: உங்களுக்காக நான் போய் பாக்குறேங்க இந்த வாரம், சரியா? தேங்க்யூ சோ மச். பை மிஸ்டர் வாஹித், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். தமிழை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை இல்லையா? சோ யாழ் கல்வியகம் அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் யாழ் கல்வியகம். 7 வருட அனுபவம் இருக்குது. அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட அக்ரடேஷன் பெற்ற வகுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் குழந்தைகளுக்கு. நீங்கள் யாழ் கல்வியகம் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், www.yaazhkalviyagam.com விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி கிளாஸஸில் என்ரோல் பண்ணுங்கள். வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுல தப்பே கிடையாது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே. எல்லாரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்போம், சரியா? நான் அப்படிங்க இந்த கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். அண்ட் நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ அகரம் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பாட்டு இருக்கு. சின்ன தம்பியில் என்ன பாட்டு போடலாம்? இந்த பாட்டை போடுவோம், இதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. ஸோ பிரபு சாரோட ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் வேர்ஷன்ஸை நம்ம சின்ன தம்பி படத்தில் பார்க்கலாம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பாடகர் அறிவு என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்துள்ளார். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாடகர் அறிவு தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனையில் சேர்க்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லி அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகின்றார். நீட் முறைகேட்டுக்கு எதிராக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த வாங்சுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. கணவரின் உடல்நிலையை கருதி தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக்கோரி மனைவி கீதாஞ்சலி மனு அளித்திருந்தார். இந்நிலையில் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆட்சேபனை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் வாதத்தை ஏற்று வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் ஹோமாகவ கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக ஹோமாகவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் தீயில் சிக்கியுள்ளவர்களை கண்டறிவதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தீ விபத்தில் எவரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறிவதற்காக தொடர்ந்தும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பஹ்ரைனில் உள்ள அமேசானின் தரவு உட்கட்டமைப்பு வசதியை குரூஸ் ஏவுகணைகள் மூலம் இலக்கு வைத்து தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. டார்கோவின் பகுதியில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்பின் மீது அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தமது விண்வெளி படை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அமேசான் பஹ்ரைன் அதிகாரிகள் அல்லது அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் உடனடி பதில் எதுவும் வெளியாகவில்லை. இலங்கை மற்றும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 411 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் மனல் சௌஹான் 150 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவர் யஷ்வர்தன் சௌஹான் 78 ஓட்டங்களையும் குஷாக்ரா ஓஜ்ரா 111 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலடித்தாடு ஆரம்பித்துள்ள இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 51 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் விமாத் தின்சார 5 ஓட்டங்களுடனும் கவீஜ் கமகே 4 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். திமாந்த மகாவிதான 24 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். அவிஷ சம்ஹா 9 ஓட்டங்களுடனும் செனூஜ 5 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியாகவே ஓரளவுக்கு வெயில் குறைவாயிருக்கு இல்லையா? உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு? இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய நினைவு நாள். 2028 அவருடைய நினைவு நாள், 100 விழா கொண்டாடப்படும் அப்படின்னு கல்வி அமைச்சர் வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு. நடிகர் திலகம் அவர் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அற்புதமான ஒரு நடிகராக திகழ்ந்திருக்காரு. அவர் மாதிரி அவரை முன்னுதாரணமாக கொண்டு தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையில முன் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அவருடைய நடிப்பை அப்படி என்ன சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிற பண்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல நடிகர்கள் வந்து அவருக்கு அடுத்ததாக வந்திருக்காங்க. ஆனா அவரை விஞ்சறதுக்கு யாருமே இருக்கல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. இந்த ஒரு நினைவு நாள்ல அந்த ஒரு மாபெரும் கலைஞனை நாம வந்து நினைவு கூறுவோம். மறதி நல்லது அப்படின்னு பொதுவாவே சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கொடிய கோபத்தை விட மிக மோசமான விஷயம் என்ன தெரியுமா? மறதிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொச்சாவாமை என்ற அதிகாரத்துல மறதி பற்றிய நிறைய விஷயங்களை வள்ளுவ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு. முதல் குறள் என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து ரொம்ப சந்தோஷத்துல திளைத்திருக்கும் பொழுது அவனுக்கு மறதியால வரக்கூடிய ஒரு சோர்வு இருக்கு இல்லையா, அது வந்து அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் தீமையானது அப்படின்னு சொல்றாரு. அளவு கடந்த கோபத்தை விட ஒருவனுக்கு தீமை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து மறதிதான் அப்படின்னு சொல்றாரு. இறந்த வெகுளியின் தீதி, சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா வெகுளி என்ற ஒரு சொல் அவர் பயன்படுத்தி இருக்காரு இல்லையா. வெகுளினா நம்ம வந்து பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப வெகுளியான பையன்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எந்தவித கள்ளம் கபடம் இல்லாதவங்களை வந்து வெகுளி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி பழகிட்டோம். ஆனா வெகுளி என்பதற்கு மிகச்சரியான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, அளவு கடந்த கோபம், கோபத்தின் ஒரு படிநிலைதான் வெகுளி. வெகுளி என்றது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத நல்லவங்களை சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லை. அப்படி நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய அகராதியிலிருந்து அப்படியே ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது, சரியா? வெகுளி என்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அளவு கடந்த கோபம், அதுதான் வெகுளி. வெகுளி என்பது நீங்க நினைக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடம் இல்லாத தன்மை இல்லை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறீங்கன்னா அதை நீங்க அகராதியிலிருந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, சரியா? தொடர்ந்து நாம பேசலாம். அலைக்கடல் பாட்டு வருது பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து, அதுக்கப்புறமா அமரகாவியம் படத்துல இருந்து மௌனம் பேசும் வார்த்தை யாவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்கள். ரெண்டுமே கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondadunga.
3: July 23-am thedi mudhal Ameeraga thiraiyarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest-la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
4: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ரகரம் இஸ் brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

ஒருவனுக்கு எந்த ஒரு காலத்திலையும் ஒப்பான நன்மை மறதி இல்லாமல் இருக்கிறதை விட வேறு எதுவுமே இல்லை என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அக்தொப்பதில். மறதி இல்லாத இயல்பு யாருக்கிட்ட எந்த காலத்திலையும் இருக்கோ அதற்கு ஒப்பான நன்மை வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்காரு. மறதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மறதி இல்லாமல் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் பொச்சாவாமை என்ற ஒரு அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து நிறைய விஷயங்களை, மறதி சார்ந்து நிறைய விஷயங்களை அறிவுறுத்தி இருக்காரு. ஐக்கிய அரபு அமீரகத்துல ஒரு புது திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால வந்து கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க இல்லையா, இவங்கள குடும்ப உள்ளடக்கங்களை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம். சரியா, இவங்க வந்து வேறு எந்த கான்டென்ட்டும் உருவாக்க போறதுல குடும்ப உள்ளடக்கங்களை உருவாக்க போறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சமூக பொறுப்புணர்வு, சமூக மதிப்புகள், இது எல்லாத்தையும் வந்து இப்ப வந்து காலம் கடந்து எல்லாருமே மறந்துட்டு வராங்க. சமூகத்துல வந்து இந்த குடும்பங்களுக்கான அந்த ஒரு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இல்லாமே போயிட்டு இருக்கு. எனவே அது எல்லாத்தையும் நோக்கமாக கொண்டு சமூக ஊடகங்கள்ல இந்த பொறுப்புணர்வையும் சமூக மதிப்புகளையும் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் விதமாக இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அமீரக குடும்ப அமைச்சகம் அப்புறம் நியூ மீடியா அகாடமி அவங்க ரெண்டு பேரும் இணைந்துதான் இந்த ஒரு செய்திட்டத்தை முன்னெடுக்க போறாங்க. குடும்ப ஒற்றுமை, இரக்கம், பகிரப்பட்ட மனிதநீய மதிப்புகள், இது எல்லாத்தையும் சமூக ஊடக தளங்கள்ல பரப்பக்கூடிய ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குறதுக்காக, புதிய தலைமுறை உருவாக்குறதோட அதை உருவாக்கக்கூடிய உள்ளடக்கங்களை உருவாக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுசஸை உருவாக்குற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பு முன்னெடுக்கப்படவே இருக்கு. சரி, அடுத்து மரியான் படத்துல இருந்து நேற்று அவள் இருந்தாள் பாட்டு வருது, கேட்டுடுவாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: We'll be back after a short commercial break.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றியெல்லாம் வந்து நம்ம இப்போ அதிகமாகவே பேசுறோம், அதிகமா அதை பற்றி தேடுறோம், அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருத்தன் வந்து தான் ஒரு விடயத்தை பற்றி நினைத்து அது பற்றி ஒரு சோர்வு இல்லாமல் அதை எண்ணிக்கொண்டே இருக்க முடியும் அப்படின்னா அவன் நினைத்ததை அடைகிறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின் அப்படிங்கிற ஒரு குரல். இது வந்து அந்த பொச்சாவாமை அதிகாரத்தின் கடைசி குரலா இருக்கு. ஒருவன் எண்ணிய விஷயத்தை விடாமல் எண்ணி சோர்வில்லாமல் இருக்க பெற்றால் அவன் நினைத்ததை அடைதல் எளிது. நினைச்ச விடயத்தை அடைகிறதுக்கு எளிதான வழி என்ன அப்படின்னா, நம்ம நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கோ அதை வந்து சோர்வில்லாம அதை நினைச்சு கொண்டே இருக்கிறது. அப்பதானே அதற்குரிய வேலைகள் எல்லாத்தையும் நாம பார்ப்போம் இல்லையா? அந்த சிந்தனை வந்து எத்தனை தூரம் நமக்குள்ள அப்படி வேரூன்றி ஆழமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியாக அதை அடையிறதுக்கான முயற்சிகளை நாம மேற்கொள்வோம் இல்லையா? அதனால தான் ஒருவன் எண்ணிய ஒரு விஷயத்தை சோர்வில்லாமல் அப்படியே இருக பற்றி கொண்டு இருக்க முடியும் அப்படின்னா அவன் நினைச்சதை அடையிறது ரொம்ப எளிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இல்லையா? ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது வந்து நடக்கணும் அப்படின்னு அது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும், அதை பத்தி நினைச்சு கொண்டே இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து காலையிலேயே வந்து நீங்க வந்து நினைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க, காட்சி அமைப்புல வந்து உங்க மனசுக்குள்ள வந்து அதை நினைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரிதான் நம்ம என்னத்தை அடையணுமோ அது பற்றிய விஷயங்களை சோர்வில்லாம எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு வந்து அதை அடையிறது வந்து மிக எளிதான விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின் அப்படின்னு. ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன் பத்தி அப்பவே வள்ளுவர் வந்து பேசியிருக்காரு. நினைச்ச விஷயத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறது, அதை நினைத்து கொண்டே இருக்கிறது தான் அதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நில்லாயோ பாட்டு வருது பைரவா படத்துல இருந்து, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்ல சௌக்கியமா கண்ணி பாட்டு வருது சங்கமம் படத்துல இருந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.

திருப்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Joy Alukas, world's favorite jeweler.
4: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha thalaimuraiki tamilai kondu serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

பாட்டுகளை எல்லாம் ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு விஷயத்த கவனிப்போம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்னைக்கு சௌக்கியமா பாட்டுல நான் என்ன விஷயத்த கவனிச்சேன் அப்படின்னா, பாட்டுல வந்து இந்த மிருதங்க ஒலி இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு உடுக்கை ஒலி வந்து எனக்கு கேட்டது. கவனிச்சிருக்கீங்களா? இதுல உடுக்கையும் பயன்படுத்தி இருக்காரு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் கேட்டு அந்த உடுக்கை ஒலி எப்படி இருக்கு அப்படிங்கறது இன்னொருக்கா கேட்டு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. சரி, நிகழ்ச்சிய நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. சரி, மறதி வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க மறக்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, மறதி நல்லதுதான். எதை மறக்கணும்? நமக்கு தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பாக மறக்கத்தான் வேணும். அதை நினைவில் வச்சுக்கொள்றது எந்த விதத்திலையும் நமக்கு பயனளிக்காது. குறிப்பா நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைவில் வச்சிருக்கவே கூடாது. காலப்போக்கில் அது தானாவே அழியும். மீறி நாம வந்து மறுபடி நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வந்து காணாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பா மறக்கணும், ஆனா தேவையான விஷயங்களை கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதுதான் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, மனசு தொட்ட பட்டுல பாட்டு கொடுத்துட்டு அப்படி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? பேர் வேணாம். அப்ப பேர் வேணாம்னு சொல்ற அவர் தான் நீங்க, சரியா? அவர் தானே? என்ன பாட்டு? சரி, நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து அந்த பாட்டு. சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவர் பேர் எனக்கு தெரியும். சரி, நிகழ்ச்சி எத்தோடு நினைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள்.
4: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியமைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஏமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா முற்றுகையிட்டுள்ளதாகவும், கடல் வழி கப்பல் போக்குவரத்தை தடை செய்துள்ளதாகவும் ஹூதி இயக்கத்தின் ராணுவ செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை கத்தார் கடுமையாக கண்டித்துள்ளது. கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தொடர்புடைய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சர்வதேச சமூகம் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஏமன் தொடர்பான பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் செங்கடலில் கடல் வழி செல்லும் உரிமை மற்றும் சுதந்திரம் தொடர்பான தீர்மானத்தை அமல்படுத்த வேண்டும் என அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளினால் சரிகட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் நங்கு நங்கென்று குட்டியிருக்கின்றது என்று கூறியுள்ளார். ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களையெல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்க பார்க்கும் தாவிகா அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது நாளேடுகளின் இன்றைய தலையங்கம் என்று அவரை ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: மாணவர்கள் மீதான வன்முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தர்மேந்திர பிரதான் மட்டுமல்லாது அமித்ஷா, பிரதமர் மோடி உள்ளிட்டோரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி கைகளில் விலங்கிட்டு காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியினரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் பணவீக்கத்தில் சிறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் ஜூன் மாதத்திற்கான தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் மற்றும் மாதாந்த நுகர்வோர் பணவீக்க வீதம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த மே மாதத்தில் 5.4% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்கம் 2026 ஜூன் மாதத்தில் 6.5% அதிகரித்துள்ளது. அதேபோன்று 2026 மே மாதத்தில் 1.5% பதிவாகியிருந்த உணவு பிரிவின் பணவீக்கம் 2026 ஜூன் மாதத்தில் 3.3% அதிகரித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இந்திய இளையோர் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை இளையோர் அணி முதல் இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வருகிறது. அந்த அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 76 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய இளையோர் அணி 411 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 355 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று கசியோராவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல்கைமாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனிலும் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 40 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
6: Stay tuned.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 கிராம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 கிராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 கிராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் ப்ராட் டு யூ பை ALD ப்ராப்பர்ட்டீஸ். வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: யூ ஆர் பேக். 1 hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: This hour of Rock with Raja is

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

can kiss you without touching you.

நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
2: சொல்ல மாமா. என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்துக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அரசு வலியுறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகத்தில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கி கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகளின் நீர் இருப்பு இன்று பிற்பகல் நிலவரப்படி 60 TMC ஆக உயர்ந்திருக்கின்றது. 4 அணைகளுக்கும் சேர்த்த வினாடிக்கு 9000 கன அடிக்கும் கூடுதலாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காவிரி அணைகளில் நீர் இருப்பு 60 TMC ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்துக்கு நீர் திறக்க நாளைய காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: தேவைப்பட்டால் டெல்லி சென்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொல்கத்தாவில் நடைபெற்ற தியாகிகள் தின பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் பாஜகவை எதிர்த்து போராட அனைவரும் இந்தியா கூட்டணியின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என கூறினார். எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. மற்றவர்களும் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாக போராட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக மம்தா பானர்ஜி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கிடையிலான மற்றும் தூர சேவைகளுக்காக 600 புதிய டியூலாக்ஸ் ரக குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 ஆண்டுக்கான அரசாங்க முதலீட்டு திட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 49 முதல் 54 ஆசனங்கள் கொண்ட 600 ஸ்டாண்டர்ட் ரக பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14,400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் 2025-26 வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் குடும்ப உள்ளடக்க உருவாக்குநர்கள் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் பொறுப்புணர்வும் சமூக மதிப்புகளும் கொண்ட உள்ளடக்கங்களை உருவாக்குவதற்காக சமூக ஊடக இன்ஃபுளுவன்சர்களுக்கு பயிற்சி மற்றும் அதிகாரமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நேர்மறையான டிஜிட்டல் பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதுடன் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த முயற்சி குடும்ப ஒற்றுமை, இரக்கம் மற்றும் பகிரப்பட்ட மனிதநேய மதிப்புகளை சமூக ஊடக தளங்களில் பரப்பக்கூடிய புதிய தலைமுறை உள்ளடக்க உருவாக்குநர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: குவைத்தின் முக்கியமான மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலைகள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. நேற்றிரவு தொடர்ந்தும் 4வது நாளாக தெஹ்ரான் இந்த ஆலைகளை இலக்கு வைத்து தாக்கியதாக குவைத் மின்சாரம் மற்றும் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதுடன் ஆலைகளுக்கும் சேதம் ஏற்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா
1: இருந்தாதான் சார் சூப்பர்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
5: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: The evening karak traffic to mark no one time pass panna vekta gadagadna chayanu kulichu onni vai panni kaatta the evening karak.

0: evening, my dear beautiful, beautiful people. 4:12 on the clock, and this is the evening cutter. வாழ்க்கையில வந்து நமக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாதான் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவனோட வண்டவாளெல்லாம் நமக்கு தெரியுது. நம்மளை சுத்தி இருக்கிறவன் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவான், நமக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவன் நமக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பான் எடுக்க மாட்டான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது தான் வந்து கரெக்டா தெரியுது வெளியிலேயே. ஆமா, இப்போ எனக்கு வந்து அப்படின்னா சரியான கோல்டு, சரியா லோக் லோக்குன்னு இருமிட்டு இருக்கேன், 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தும்மல் போட்டுக்கிட்டு இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து காட் பிளஸ் யூ காட் பிளஸ்ன்ட்டே போகிறாங்க. இது வேற இன்னொரு விஷயம் இருக்குது, யாராவது வந்து ஹச் அப்படின்னு தும்னா வந்து காட் பிளஸ் யூ ஆர் பிளஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லணும், சரியா? அது நல்ல பழக்கம், தெரிலனா தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். சடனாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அவ்வளோ நாள் நல்லா இருந்தவன் டக்குன்னு வந்து உங்களை பார்க்க வர மாட்டான், அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டான், தூரமாக உட்காந்துருப்பான், ஒதுக்கி வச்சிருவானுங்க அப்படியே. ஏன்னா வந்து இங்கே இது அங்கே பரவி அவங்களுக்கு கூட கெட்டு போயிடுவான். சரி, ஓகே, ரைட், ஓகேடா, ஓகே. அப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கும் போது சுகர் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்து தூங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எவனோ ஒருத்தன் பாவம் கோல்டோ ஃபீவரோ வந்துருச்சு அப்படின்னா அவன் பக்கத்தில் இருந்து உட்காந்தா அது கம்யூனிகேட் ஆயிருன்ற பயத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, எனிவேஸ்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: RTA வந்து they are doing wonders, because இப்ப எப்படினா ரெண்டு நியூஸ், சரியா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல கூட நான் பார்த்த நியூஸாவும் வந்தது. ஏதோ ஒரு பையன் ஆன் த வேல இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டி போறப்போ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு எழுதியிருக்கும் தெரியுமா, அந்த மெட்ரோட போர்டு அது கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அதை போட்டோ எடுத்து RTA அனுப்பி வச்சிருக்க. அப்படி அடுத்த நாளா இல்லை வந்து எத்தனை நாள்னு தெரியல, பட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு 2-3 days தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும். அதை பார்த்து RTA வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி விட்டும் போயிருக்கிறாங்க. சூப்பரில் இல்லை, செம மேட்ரு. அதான் இப்போ ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறோம்னா நம்ம சொல்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்காதான், உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் சொன்னோன்னே செய்கிறாங்க பாருங்களேன். அதுதான், தட் இஸ் துபாய் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சேரன்னா RTA வந்து கிட்டத்தட்ட இந்த நிறைய சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் பாத்வேஸ் எல்லாம் வந்து போட்டுருக்காங்களா, கிட்டத்தட்ட மொத்த துபாயுமே வந்து நடந்தும் சைக்கிளில் போகிற மாதிரியும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பிளானு. ஆனால் ஒரு 2030க்குள்ளே மெஜாரிட்டி ஆஃப் த சிட்டிஸை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் இன் துபாய் வந்து இந்த சைக்கிளில் நடந்து போகிற மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கான். சூப்பர். அதனால் வந்து பஸ்ஸு காருக்கெலாம் வெயிட் பண்ணுவானா. அண்டு 2035க்குள்ளே இன்னொரு பிளான் அதுவும் நான் படிச்சுட்டு இருந்தேன் நீ ஆக்சுவலி இங்கே கூட சொன்னேன். அது என்னென்னா இந்த பாத்வேஸ்லாம் போடுறாங்கல்ல, ஆமாம், அந்த பாத்வேஸ்லலாம் வந்து எப்படின்னா ஏர் கண்டிஷன்ட் பாத்வேஸ், நடந்து போகும்போது குழு குழுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2-4 kilometers தூரத்தை கூட நம்ம அப்படியே பொடிநடையாக நடந்து கடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லை ஆக்சுவலி. நம்ம நிறைய டாக்ஸி காசு மிச்சமாகும், நிறைய பேர் நடப்போம். ஆமாம், நான்லாம் துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா தான் இப்போ ஊராக இருக்கும்போது இருங்க இந்த பட்டன்
1: அமைக்கிறேன். உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so நான்லாம் வந்து துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா தான் நிறைய நடக்க பழகினது. ஏன்னா ஊரில் இருக்கும்போது எப்படி கார் இருக்கும், பைக் இருக்கும், இல்லைனா கடை கிட்டேவே இருக்கும், எங்கே போனாலும் பைக்கில் போயிடுவோம், மேக்ஸிமம் பைக்கில் போயிடுவோம். நடை எங்கே இருந்தது, வீட்டுக்குள்ளே நடப்போம், அங்கேருந்து கார் எடுக்க பைக் எடுக்க நடந்து போவோம், அவ்வளோதான். பக்கத்து கடைக்கே பைக்கில் தானே போயிட்டு வருவோம் நம்ம. அதனால் அதுவும் இந்த ஸ்கூட்டிலாம் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பைக் முன்னாடியே மாட்டுறதுக்கு ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நம்ம ஏதாவது வாங்கணும், ஒரு முட்டை வாங்கணும், தக்காளி வாங்கணும், பால் வாங்கணும் அப்படின்னா கூட, தம்பி அந்த அங்கிள் வந்திருக்காரு போய் பிஸ்கட் வாங்கிட்டு, எல்லாத்துக்குமே கார் எடுத்துகிட்டு பைக்கில் எடுத்து பைக் எடுத்து தான் போகிறதே, கார் கூட இல்லை. பெட்டி கடைக்கு கூட பைக்கில் தான் அதிகமாக போய் நமக்கு பழக்கம், நடை வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே வந்து அப்புறம் தான் நடை ரொம்ப ஜாஸ்தி, லைசன்ஸு கார் கீர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள் அப்படிங்கிறதுனால அஃபோர்டபுள் கிடையாதுங்கிறதுனால அதனால் நடக்கிற பழக்கம் பரவாயில்லைங்க. நான் நடக்க பழகிக்கிறேங்கிற மாதிரி இங்கே வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கும் வந்து நடந்தே நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். தங்கமங்கன்லேருந்து சேதுபதியிலேருந்து ரெண்டு பாட்டு பேக் டு பேக் உங்களுக்கு வருது, கேட்டு முடிங்க. ஃபஸ்ட்டு பாட்டு அனிருத் பாடி, அவரே மியூசிக் போட்டிருக்கார். செகண்ட் பாட்டு அனிருத் பாடியிருக்காரு, நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் போட்டிருக்கார் சேதுபதி படத்தில். Anyways, this is Bravo. You're listening to 89.4 Tamil FM.
1: Back to back.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally, it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
4: July 23rd thedi mudal Ameeraga thirayarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
6: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார் அவரு?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
9: அப்படிங்க.

ஓகே 427 ஆன் த கிளாக். வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ டெல்லியில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, ஸோ அவர் ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் ஒன்று போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசுவோம் அதை பற்றி, மெதுவாக அதை பற்றி நம்ம ஸ்லோவாக பேசுவோம். அண்டு ஆக்சுவலாக நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த படம் பேர் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி. என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அந்த படம் படம் பேர் சொல்லாமல் போயிட்டீங்க. நான் படம் பேர் சொல்லிட்டு தானே போனேன் நேற்றுக்கு, நேற்று லாஸ்ட்டாக ஒரு 7:30 கிளம்புறப்ப சொல்லிட்டு தானே போனேன். ஆ பார்த்தீங்களா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா கேட்டிங்களா? சரி ஓகே, இன்வைஸ் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அந்த படத்தோட பேர் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி. அண்டு ஆக்சுவலாக அந்த இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இன்னொரு படம் இருந்தது, வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் நான் ஒன்றும் பார்க்கல, ஆனால் அந்த படத்தை வந்து இங்கே துபாயில் இருக்கிற யாரோ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ண, அப்படி நல்லா இருந்துச்சு படம், பயங்கரமாக இருந்து இது அவர் சொன்னது. ஓகே ஆனால் நான் இன்னும் பார்க்கல. ப்ராப்ளம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து ஒர்க் 8:00 முடியுமா, நம்ம முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு 8 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு படங்கிடம் பார்த்துட்டு அப்படி தூங்குற ஒரு ஆள், சரியா? ஆனால் இப்போ எப்படின்னா இந்த சூட்டில் ஏன்னா 6 மணிக்கே கிளம்பிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. சில பேருக்கு எப்படின்னா எனக்கு இந்த நேரத்தில் அந்த ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து யோசித்து பார்த்தோம்னா என்ன இது இப்போ என்ன வெயிலாக இருக்குது, அதுவும் இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு நடக்கவே முடியல. நேற்றுக்கு வந்து இப்போ யாராவது கூகுள் வச்சுருக்கீங்கன்னா, கூகுள் ஆப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபோனில், ஆமாம் கூகுள் ஆப்போ இல்லை குரோமோ வச்சுருந்தீங்கன்னா அதிலே நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன வரும்னா நாளைக்கு சூடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் கரெக்டாக நைட்டு 9:10 அதுவே அப்டேட் ஆகிடும். உங்கள் ஃபோனில் அந்த ஆப் இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கூகுள் ஆப்பு. ஆமாம் இப்போ விச் இஸ் லைக் போட்டதுமே வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து நேற்றை விட இன்றைக்கி பார்த்து, அதாவது இது வந்து நேற்றுக்கு நைட் வர்ற ஒரு அப்டேட் இது. ஓகே அதாவது இன்னைய விட நாளைக்கு 10 டிகிரி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், 52 டிகிரி கிட்ட ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெதர் வந்து வேறு மாதிரி காட்டுது. ஆனால் காருக்குள்ளே நம்ம காருக்குள்ளே ஒரு வெதர் காட்டுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக நம்மளுடைய கார் டிஜிட்டல் மீட்டரில், அதில் வேறு மாதிரி காட்டுது. இப்போ ராசல் கேமாவில் வந்து இருங்க வருஷம், நம்ம வந்து இப்போ ஆன்லைன்லேயும் ஃபோன்லேயும் வெதர் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்த்துருவோம், சரியா? ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு ராசல் கேமா எங்க, ராசல் கேமா தான் ஃபோன் சேவ் ஆகிருக்கு. ராசல் கேமாவில் வந்து எவ்வளோப்பா இன்றைக்கி இந்த வரமாட்டேங்குது, சீக்கிரம் வாங்க. ராசல் கேமா வந்து 42 டிகிரியா 42 டிகிரியா, ஐயோ 42 டிகிரியா அந்த ராசல் கேமாவில். சரி துபாயில் வந்து 41.3 டிகிரி, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் வெப்சைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளில போனால் சூடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு ஃபீல் ஆகுதுல்ல. ஆனால் அதே ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா 39, 38 காட்டும்போது என்னால் நம்ம இல்லை. தான் பாருங்கள் ஃபோனில் வந்து இப்போ ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து பாருங்கள், துபாயில் வந்து 36 டிகிரின்னு காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக வெப்சைட்டில் அதாவது வெதர் அப்படின்னு சும்மா நீங்கள் போட்டிங்கன்னா, வெதர் டுடே இன் யூஏஇன்னு போட்டிங்கன்னா தனித்தனியாக காட்டும், துபாய் அபுதாபி ஷார்ஜ் எல்லாமே இருக்கும். அதில் போட்டிருப்பாங்க 41.3 டிகிரி இன்றைக்கி துபாயில், அண்ட் அபுதாபியில் வந்து அதே மாதிரி 41.2 டிகிரி, ஷார்ஜா வந்து 41.1 டிகிரி, எல்லாமே 41 41, அஸ்மான் வந்து 41. ஓகே ராசல் கேமா தான் உள்ளதுலே சூடஸ்ட்டு இடம் 42. ஃபிஜரா வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் 39, அங்கேயுமே பாருங்கள். அலைன் வந்து எவ்வளோப்பா 47 அலைன் 47. ஏ எப்பா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த வீடியோலாம் போடுவாங்களே, ஒரு பேன் எடுத்து அதை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க, ஆம்லேட் ஆகிடும், ஹாஃப் பாயில் ஆகிடும். அதை ஒரு நாள் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. இல்லை 47 டிகிரியா, ஏ வெப்சைட்லேயே இவ்வளோ காட்டுதுன்னா அப்போ ஆக்சுவலி சூடு எப்படி இருக்கும் அங்கெல்லாம்? அப்போ அங்கே இந்த கடையிலேருந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா, ஓ ஓகே ரைட்டு, கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், சரியா? இந்த ஒரு ஐட்டத்துக்கு 2 ஐட்டத்துக்கெலாம் வர வைப்பாங்க. இந்த பக்கத்தில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும், இந்த கெஃபிட்டேரியா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். ஆமாம் இந்த பால் முட்டை இந்த ஒரு ஐட்டத்துக்கெலாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் அவங்களே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஐட்டம் இருந்தால் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். பாவம் அவங்க சைக்கிள் மிதிச்சுட்டு வரணும். ஓகேவா? ராஜாராணிலேருந்து பாட்டு வருது, அப்படியே கேட்டுப்பிடிங்க. நம்ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உடம்பு சரியில்லை ஐயோ.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

வெல்கம் பேக். அதாவது ஜூலை 19ஆம் தேதி அர்ஜென்டினா ஸ்பெயின் மேட்ச் வந்து நடந்தது, கரெக்டாக ஃபைனல் ஃபீஃபா நடந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐபிஎல் ஃபீஃபாலாம் வரும்போது இல்லை, நமக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அப்படி இல்லைனா கூட இவங்க இத்தனை கோல் போட்டாங்க, இந்த மேட்ச் வந்து இங்கே நடந்துச்சு, அவர் அப்படி ஒன்று பண்ணார், இவர் இப்படி ஒரு சாதனையை பண்ணார், இவ்வளோ ஸ்கோர் பண்ணார், இவ்வளோ ரன் போட்டார், ரன் அடித்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நம்ம கேம் தெரியுதோ இல்லையோ, நம்ம எப்படியோ

0: அது காதல் வந்து விழுந்துடும். நம்ம ஓரளவுக்கு சரி ஏதோ ஒன்று நடக்குதுப்பா நம்மளை சுற்றி. அப்புறம் அது டவுட் கேட்டால் அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிற யாராவது நம்ம ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸை சொல்லுவான், டே உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் வேந்திருப்பீங்க தானே இந்த ரீசெண்ட் டேஸில். அதுவும் மெயினாக வந்து இப்போ ஃபீஃபா நடந்ததுனால ஃபுட்பால் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து நீங்கள் டவுட் கேட்கும்போது அது பதில் சொல்லியிருப்பார். அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள அந்த மேட்ச்சில் அவர் இப்படி ஒரு கோல் போட்டார், அப்போ ஒரு ரெட் கார்டு ஒன்று தூங்கினாங்க, சம்மந்தம் இல்லாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் எப்பட்றா உனக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, நேற்று வாங்க நான் நேற்று என்கிட்ட இருந்து கடன் வாங்கினே ஒரு 100 தருமா, அதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டீமில் ஏதோ ஒரு மேட்ச்சில் நடந்ததெல்லாம். ஆனால் இது இன்னொரு அந்த ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச பசங்க என்னன்னு தெரியுமா, மேட்ரு ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேர் கூட ஓகே ஓரளவுக்கு ஈஸியாக கம்பேரபிளி பார்த்தா கிரிக்கெட் பிளேயர்ஸோட பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸோட பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று நானும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்தேன், லமின் யமால் அப்படின்னு நான் சொல்கிறேன், லமினி யமால் தான் வருது நிறைய பேருக்கு, ஈஸியாக வர மாட்டேங்குது சில பேர்லாம், தப்பு சொல்ல, பட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற பேரை கூட நம்ம பையன் வந்து கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கேமில் வந்து என்ன ரூல்ஸு, எப்படி போட்டால் அது கோலு, எப்படி போட்டால் அது ஆஃப் சைடு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். இது எப்படி கற்றுக்கிறீங்க எனக்கு புரியல. நான் சின்ன வயசாக ஓகே ஐ வுட் பிளேம் இட் கம்ப்ளீட்லி ஆன் மை எஜுகேஷன், ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படின்னா 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும், அப்புறம் திரும்பி ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது திரும்ப 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மறுபடியும் கிளாஸ் இருக்கும். இதில் என்ன மேட்டர்னா, மெயினாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த சாயங்காலம் ஈவினிங் தான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்சு WWE இதெல்லாம் போடுவாங்களா. இப்போ முக்கால்வாசி நேரம் ஸ்கூல்லே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணுற பழக்கமே போய் இந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. நான் வந்து என் ஞாபகத்தில் 6th 7th படிக்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், என்னை வந்து நீங்கள் கிரிக்கெட் கோச்சிங்கில் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி படிப்பு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே இருக்கிற சில இன்ட்ரெஸ்ட்லாம் காணாமே போச்சு, சொரண்டி எடுக்கிற அளவுக்கு கூட அந்த லெவலுக்கு கூட இல்லை. இப்போ திருப்பியும் வந்து நம்ம இந்த கேம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்டு. இப்போ நான் ரீசெண்டாக இந்த ஃபீஃபா வந்து இப்போ இருந்தால் பார்க்க ஆரம்பித்தேன், இந்த இது வரைக்கும் ஃபுட்பால் மேட்ச் ஒன்று கூட முழுசாக பார்த்தது கிடையாது. ஓகே மெஸ்ஸி, ரொனால்டோ, அதுக்கப்புறம் ரொனால்டினோ, மேரடோனா, பீலே, வேறு யார், இன்னொரு 2-3 பேர் சொல்லுங்களேன், அப்படியே யோசிச்சு சொல்லுங்களேன். இந்த அதாவது பாப்புலராக இருக்கிற இப்போ வந்து இங்கிலீஷ் பாட்டே நீங்கள் கேட்டதில்ல, ஆனால் மைக்கேல் ஜாக்சனாக யாரும் தெரியும்ல, ஹிந்தி படமே நீங்கள் பார்த்துல, ஆனால் ஷாருக் கானா யாரும் தெரியல, இதே லெவலில் தான் என்னோடய ஃபுட்பால் அறிவு இருந்தது. என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த வாட்டி பார்க்க ஆரம்பிக்கவே தான் அவ்வளோவுமே தெரிய வருது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்து வேலை அதுலேருந்து கிடைக்கிற காசு, அந்த காசுலேருந்து நம்ம தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறது, கடன் அடைக்கிறது, அப்புறம் திருப்பி ஒரு மாதம் மறுபடியும் சைக்கிள் எடுத்து ஓட்டுறா, மறுபடியும் ரிப்பீட்டராக அடுத்த காசு அடுத்த சேலரி வர, இப்படி இல்லாமல் இப்படி இருக்கிறது இப்படியும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஏதோ ஒரு பழக்கத்து மேலே இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே இல்லை ஒரு ஹாபி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது அவசியம்னு எனக்கு தோணுது. எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த ஒரு 1.5 மாதம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுவும் இப்போ எப்படின்னா, அந்த கரெக்டாக பர்டிகுலர்லி இந்த மேட்ச் நடந்துட்டுருக்கும் போதில் ஒரு பிளேயர் போயிட்டு கோல் போட்டுருவோம், ரொம்ப நேரம் கோலே போடல, ஸ்பெயின் கடைசியில் ஒரு கோல் போட்டுருவாங்க, எல்லாம் ஏன்னு கத்துறாங்க, ஆனால் நான் உட்காந்துருந்தேன், ஏன்னா எனக்கு ஆக்சுவலி அந்த கேம் புரிஞ்சுது, ஏன்னா அது ஆஃப் சைடு, இது கணக்கில் வராது அப்படின்ட்டு, அந்த கோல் ஆஃப் சைடு கோல், அதுக்கப்புறம் அது கோல் கிடையாது, எனக்கு வந்து எனக்கே பெருமையாக இருந்தது, பரவாயில்லடா நீ இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டடா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு ஹாபி மேலேயோ நீ வந்து அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இட் வில் கீப் யூ டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் யுவர் ரெகுலர் ஸ்ட்ரெஸ். அண்டு நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு புது விஷயத்து மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் இதில் இந்த கேம் பற்றி தெரியாமல் இருக்கலாம், நல்லா யோசிச்சுப்பேன். உங்களை சுற்றி யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் சும்மா பேசி பாருங்க அவங்ககிட்ட, அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏ உனக்கு இவ்வளோ தெரியுமா ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் யூ டேக் திஸ் இன்ட்ரெஸ்ட், டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல பாட்டு வருதுப்பா.
1: சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? பாட்டு வேணும் அப்படின்னா ஃபோன் அடிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணுடா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நான் போடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து லக்கி டே. பிகாஸ் இப்போ டைம் என்ன, 4:52 தான் ஆகுது. இப்போயே ஃபோன் அடிச்சு கேட்டிங்கன்னா பாட்டு முழுசாக வரும், இல்லை பாட்டு பாதியில் கட் ஆகும். அப்புறம் ஏதோ ஒரு அக்கா எனக்கு மெசேஜை போட்டு, ஏன்ப்பா தம்பி நல்லா தானேப்பா பேசுகிற, பாட்டு போடும்போது மட்டும் பாதியில் கட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுவாங்க. சரி ஓகே, வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்ன பாட்டு வேணும்? பொன்னியின் செல்வன்ல இருந்து பொன்னியின் செல்வன் ஆக்சுவலி பழைய படம் ஒன்று இருக்கு. பழைய படம்னா இவர் இருக்கார்ல, அந்த 7G ரெயின்போ காலனியில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் ரவி கிருஷ்ணா. அவர் திடீர்னு பார்த்தா என்ன மாதிரியே இருப்பார் அவர். இல்லை நான் அவர் மாதிரி இருக்கணும், நீ நல்லா கம்பேர் பண்ணி அந்த படத்துலேயே. சரி ஓகே, அது ஒரு ஓரம். அந்த படம் அவர் வந்து அவர், அதுக்கப்புறம் கோபிகா இருக்காங்க தெரியுமா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சு அவங்க. ஸோ அந்த கோபிகாவும் சேர்ந்து ஒரு படம், அந்த படமும் வந்து அது பேரும் பொன்னியின் செல்வன் தான். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2002-03 அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்துச்சு. அதில் இவர் மூஞ்சியில் ஏறும் ஆசிட் ஊற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் அவர் மூஞ்சியில் ஏதோ வெந்து போயிருக்கோம் ஒரு ஒரு பக்கம். அதுலேயும் வந்து வெண்ணிலா சிறை கடிக்கணும்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். சரி ஓகே, எனிவேஸ் கேட்கலனா இதெல்லாம் வந்து டிவி டேஸ் சன் மியூசிக்கில் வந்து ஆரம்ப காலத்தில் கேட்ட பாட்டு இதெல்லாம் ஞாபகம் இருந்து. இஃப் யூ ஆர் அ கிளாசிக் 90s கிட் யூ மைட் ரிமெம்பர் நான் என்ன சொல்கிறேன்னு. பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவா. நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரெக்ட்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அமீரகத்தின் 30 பாதசாரிகள் மேம்பாலங்களில் சென்சார் எல்இடி விளக்கு வசதியை மேம்படுத்தும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. முக்கிய சாலைகளை கடக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் வசதியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் துபாயை பசுமை பொருளாதாரத்தில் முன்னணி நகரமாக உருவாக்குதல், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஊக்குவித்தல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை திறம்பட பயன்படுத்துதல் ஆகியவை ஆர்டிஏவின் பரந்த நோக்கங்கள் இந்த திட்டம் இணைந்துள்ளது.
1: உலக செய்திகள்.
3: பிரிட்டன் புதிய பிரதமராக பதவியேற்ற முதல் முழு நாளிலேயே மின்சார கட்டணத்தில் விதிக்கப்படும் வரியை குறைக்கும் நடவடிக்கையை ஆண்டி பர்ன்ஹாம் அறிவித்துள்ளார். மக்களுக்கு உடனடி நிவாரணமும் வாழ்வாதார செலவின சுமையில் இருந்து ஓரளவு நிம்மதியும் வழங்குவோம் என்ற தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் முதல் படியாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது. தொழில் கட்சி அரசு எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் வீட்டு மின்சார கட்டணங்களில் விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை முழுமையாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகமான டவுனிங் ஸ்ட்ரீட் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: மாணவர்கள் மீதான வன்முறை மூலம் ஒன்றிய அரசிடம் நியாயமான ஜனநாயக கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று இயக்குநர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். போராடும் மாணவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். காவல்துறை வன்முறையை கண்டித்து போராடும் பீம் ஆர்மி கட்சி தலைவர் ஆசாத்துடன் துணை நிற்கின்றேன் என்றும் ப. ரஞ்சித் தெரிவித்தார். நீதி மற்றும் வலிமையான பொது கல்வி கட்டமைப்பை உருவாக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். போராட்டக்காரர்களுடன் கலைஞர்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர்கள் துணை நிற்க வேண்டிய நேரம் இது என்றும் இயக்குநர் ப. ரஞ்சித் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் பிரதமர் இல்லம் முன் 2 மணி நேரம் போராட்டத்தில் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் ஈடுபட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தியும் ராகுல் கலைய மறுத்ததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு ராகுல்காந்தி தலைமையில் காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தை கைவிடுமாறு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ராகுலை சந்தித்து வலியுறுத்தினார். எனினும் அவர்கள் கலைய மறுத்த நிலையில் கைது இடம்பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் டெங்கு காய்ச்சல் இன்னமும் ஆபத்தான நிலையில் உள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அடுத்த 3 வார காலத்திற்கு டெங்கு நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது டெங்கு நோய் பரவுவது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி வரை இந்நிலைமை ஆபத்தான மட்டத்திலேயே இருக்கும் என அமைச்சர் கூறினார். 3 மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தம் செய்யும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: கசியூராவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 40 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் எஃப்எம்.
4: நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா, அதாவது சரி ஓகே, நான் சாதாரண வேர்ட்ஸில் சொல்கிறேன் சரியா. நம்மளுடைய பாடல்கள் பேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பெருக்க போகிறோம் இன்னைக்கு சரியா. எப்படின்னா உங்ககிட்ட கேட்டு தான், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ரேடியோலையுமே எல்லா டிவிலையுமே பாட்டு போடுற எல்லா டிவி சேனல்ஸ்லையுமே எல்லா விதமான பாட்டுமே இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்ஸிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது யாராவது ஒருத்தர் அந்த பாட்டை வந்து இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வரும்போது கொஞ்சம் மறந்துருப்பாங்க, இல்லை தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த டைமில் கிடச்சிருக்காது. எல்லாம் படங்களில் வந்து நிறையா பாட்டு வந்து ஒன்று ரெண்டு தனித்தனியாக தானே விடுறாங்க, முதல்லலாம் ஆல்பத்தையே விட்டுருவாங்க. ஆமாம், அப்போ ஈஸியாக இருக்கும், அஞ்சு பாட்டு மொத்தமாக இருக்கும். அந்த மாஸ் தமிழன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஒரு வெப்சைட், அதில் போனால் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூசி ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதில் போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. சரி ஓகே. ஆனால் நிறைய பேர் நடிச்சிட்ருக்கீங்க, ரேடியோவில் நாங்கள் பாட்டை வந்து யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணுறோம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே வந்து இந்த மியூசிக் லேபிள்னு ஒன்று இருக்கும், திங்க் மியூசிக், சோனி அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம், அதாவது ஒரு சில ரேடியோஸ்க்கு வந்து ஒரு சில மியூசிக் லேபிள்ஸ்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்க முடியாது, அதுக்கு வேறு சில ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி படங்களில் இருக்கிற பாட்டு அந்த மியூசிக் லேபிள்ஸ் பேக்கப் பண்ண அந்த ஒரு சில படங்கள் பாட்டு அது மட்டும் வராது. ஆனால் மெஜாரிட்டி இப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன், இப்படி தான் எல்லா ரேடியோமே ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நான் ரீசெண்டாக என்னாச்சுன்னா, நேற்றுக்கு நைட்டு இந்த தலைநகரம் படத்தில் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறக்கிறேன் அப்படி ஒரு பாட்டு இருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், பேசிடத்தான் வந்தேன் வாய் வரவில்லை சம்திங் இதை பாடுவார். யார் இவர்? நம்ம சுந்தர்சி. இந்த பக்கம் அவங்க ஆக்ட்ரஸ் பேர் வந்து ஜோதிர்மை, டி இமான் தான் மியூசிக்கு. ஆனால் அந்த டைமில் ஒரு 2008-09 அந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா, இந்த பக்கம் வந்து வித்யாசாகர், அப்படி அந்த பக்கம் பரத்வாஜ், இந்த பக்கம் இமான்னு பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தாங்களே. ஸோ அது ஒரு டைம். இப்போ எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு க்ளோஸ் டு 5 இயர்ஸில் நம்ம ரெகுலராக அனிருத் பாட்டு கேட்குறோம், ரேமான் பாட்டு கேட்குறோம், இப்போ சாயோட பாட்டு கேட்குறோம். ஆனால் இந்த பழைய காலத்து இந்த பாட்டெலாம் இருக்கு இல்லையா, அந்த 2010 அந்த பாட்டெலாம் மறந்தே பெருசாக எங்கேயும் ப்ளே ஆகுறதுல. அது கேட்கும் போது டிவியில் அந்த பாட்டை பார்த்த ஒரு ஞாபகம் வருது, அந்த பாட்டையே டோட்டலாக மறந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது கேட்கும் போது எனக்கு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, இப்போ பயங்கர நொஸ்டால்ஜியாக ஃபீல். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஏதாவது ஒன்று ரெண்டு பாட்டு ரொம்ப ரேராக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிவியில் போட்டு தாக்கி பயங்கரமாக அந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு டிவி பார்த்த டேஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஏதாவது பாட்டு உங்களுக்கு இப்போ நான் சொன்னோடனே ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த படத்தில் இந்த பாட்டு, ஆளுக்கு ரெண்டு பாட்டு சொல்லலாம் சரியா. ரொம்ப ஆப்வியஸாக சொல்லக்கூடாது, கண்டிப்பாக ஒரு 2005-2010-2012 நீங்கள் வச்சுக்கலாம் கணக்கு, அந்த டைமில் இருக்கிற பாட்டாக தான் இருக்கணும். நான் ஒரு கணக்காக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரீசெண்டாக ஒரு இப்போ ரீசெண்டாக இருக்கிறத சொல்லாமல் கொஞ்சம் அப்படி சொல்லுங்கள். டிவி டேஸில் சன் மியூசிக்கில் ஆர் இந்த டிவி சேனல்ஸில் நம்ம பார்த்து கேட்டு ரசித்த பாட்டு அதுதான். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ. என்ன ப்ரோ, போன் அட்டன் பண்ணீங்க 2000-2005?
0: ஆமா, நீங்க இப்ப ரீசெண்டா சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? சரி, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரத சொல்லுங்க பாப்போம்.
1: 1990ல
0: அது ரொம்ப பழசு, அதான் அது ரொம்ப பழசாச்சு. சரி, அது இருந்தாலும் ஒண்ணு சொல்லுங்க பரவாயில்ல.
1: கருப்பு நீலான ஒரு படம், விஜயகாந்த் படம்.
0: கருப்பு நீலா அந்த பாட்டு தெரியும் எனக்கு.
1: இந்த பாட்டு அது என்ன சமச்சான், அது வந்து பாட்டு ராகமா பாடுறது. படம் பேரு கருப்பு நீலா.
0: கருப்புலாம் ஒரு படம். நீங்க நான் ஏன் வந்து அவ்வளவு பழசு சொல்ல வேணாம் சொன்னா நிறைய பேருக்கு வந்து ஞாபகத்துல இருக்காது.
1: சரி, அப்ப புதுசுல ஒண்ணு போடுங்க, ஏற்கனவே உங்களுக்கு காப்பி ரைட்ஸே இல்லன்னு நினைக்கிறேன். புதுசு ஒண்ணு சொல்லதான் போன வருஷம் வந்தது.
0: நீங்க நான் என்ன சொன்னேன்னு, நான் வந்து நடுவில் இருக்கிற டைம் லைன்ல இருக்கிற பாட்டு கேட்டா ஒண்ணு அங்க போறீங்க.
1: ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்ப ஞாபகம் இல்ல, அடுத்த லேயருக்கு வழி விடுறேன்.
0: ஞாபகம் இல்லைன்னு சொல்லி 1.5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் ஓகே, எனிவேஸ், ஐ அப்ரிஷியேட் யுவர் கால் பிரதர். ரெண்டு பாட்டு வருது, பாட்டு அப்படியே வேறு வேறு பாட்டு, புது பாட்டு தான் வரும் சரியா. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு மணி நேரம் தான் அதை பற்றி பேசுவோம் நம்ம. ஓகே, பாட்டு வருது கேளுங்க, வந்து யூஏ அப்டேட் என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் ப்ராவோ யூல சனி 289.4 தமிழ் எஃப்எம் இந்தியா.
2: Back to back.
3: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
4: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: புன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
4: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89

0: ஓகே, வெல்கம் பேக். அதாவது ஒரு 2005 ஒரு 2010 ஒரு 2000 ஒரு 2010-12, ஏன்னா அந்த டைம் தான் வந்து டிவியில் பாடல்கள் ஜாஸ்தி போட்டு அதை நம்ம கேட்டு வளர்ந்த ஒரு டைம் பீரியட். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ரொம்ப பழசு இல்லை. ஆக்சுவலாக வந்து அண்டர் ரேட்டட் பாட்டுனா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும், கோடிக்கணக்கில் கணக்கில் இருக்கும். ஆனால் இந்த டைமில் டிவியில் ஒரு சில பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல. ஆமாம், அது ஜென்ரலாக இப்போ மறந்தே போயிருப்போம். எங்கேயாவது ஒரு மூலையில் கேட்டால் இந்த பாட்டு வருமே, பெப்சி உங்களுக்கு சாய்ஸ்லலாம் போட, இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்கிற பாட்டு சொல்லுங்களேன், அதான் கேட்டேன் நான். ஸோ அதனால் இந்த டைம் லைன் தான். ஓகே, எக்ஸ்ட்ரா புதுசும் இல்லை பழசும் கிடையாது, இந்த டைம் லைன் மட்டும்தான். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் ப்ரோ, வணக்கம்.
0: ஆ, இல்லைங்க, யார் பேசுகிறீங்க? அதுக்கப்புறம் என்ன பாட்டு? ரெண்டு பாட்டு சொல்லலாம் நீங்கள்.
1: அக்ரம் பேசுகிறேன், துபாய்.
0: அக்ரமுக்கு என்ன இல்லைங்க?
1: எனக்கு நான் மிச்சனால ஒரு கால் பண்ணி அவரோட பாட்டு ஒன்று கேட்கணும்னு
0: இருந்தேன்.
1: அது ரொம்ப அண்டர் ரேட்டட் பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: கெத்து படம்.
0: கெத்து வந்து இவரு உதயநிதி ஸ்டாலின் படம்.
1: ஆமா, உதயநிதி ஸ்டாலின்.
0: அது ரொம்ப அவ்வளவு பழசா இல்லையே?
1: அது ஒரு 10 இயர்ஸ்
0: இருக்கும். தேன் காற்று வந்தது அதுவா?
1: அந்த பாட்டு எல்லாம் ரேடியோல கேட்கவே முடியாது.
0: ஆமா, ஏன்னா அந்த பாட்டு பாருங்க, நீங்களே யோசிச்சு சொல்றீங்க. அந்த மாதிரி வந்து என்ன இந்த பாட்டு கேட்டதில்லைன்னு மாத்திட்டாங்கன்னா யாராச்சும், அதனாலதான் அந்த பாட்டுலாம் வரதில்லை. நிஜமாதான்,
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: ஓகே, நான் நடுவில் என்னைக்கு அதுவும் பிளே பண்றேன். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் அக்ரம். ஸோ அக்ரமுக்கு வந்து அந்த பாட்டு வந்து அண்டர் ரேட்டடா, பட் ஸ்டில் நான் கேட்குற ஆன்சர் வரமாட்டேங்குது, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ரொம்ப பொறுமையா பேசுறத பார்த்தா ஏதோ ரெண்டு பாட்டு எடுத்து வச்சிருப்பீங்க போலயே, சேலஞ்ச் பண்றதுக்கு வேண்டிய வந்த மாதிரி தெரியுது. இல்ல, அதாவது நான் கேட்ட மாதிரியே பாட்டு சொல்லி சேலஞ்ச் பண்றதுக்கு வந்த மாதிரி தெரியுது.
2: சேலஞ்ச் எல்லாம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்ப வந்து அதிகமா பஸ்ல எல்லாம் இதை ஓடிட்டு இருக்கோம்,
0: அலைப்பாத
2: சாங் நிறைய
0: போகும். அலை ஏங்க, இப்ப சார் வந்து டாபிக் மாத்திருவான் நானு. ஏங்க அலை, சத்தியமா சொல்லுங்க, அலைப்பாயுதே படம் பாட்டு எல்லாம் அண்டர் ரேட்டடா? எனக்கு புரியலையே.
2: வசீகரா சாங்
0: ஞாபகம் இல்லடா, ஞாபகம் இல்லன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. வசீகரம் எல்லாம் சரி, நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, கம்பேர் பண்ணுவோம். வசீகரா கையில வச்சுக்கோங்க, சரியா? இந்த காதல்னா சும்மா இல்லைன்னு ஒரு படம் இருக்கு, சரியா? அதுல வந்து என்னமோ செய்தாய் நீ, அந்த பாட்டு அடிக்கடி டிவியில போடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்படி இருக்கணும் பாட்டு, இதான் இந்த மாதிரிதான் கேக்குறேன், புரியுதா? எக்ஸாக்ட்லி. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஃபேமஸ், எப்பவுமே இப்ப கேட்டா கூட பாதிலிருந்து பாட்டு போட்டா கூட எல்லாருக்குமே புரியும், அந்த பாட்டு தெரியும், ரொம்ப ஃபேமஸ் அந்த பாட்டு. நான் அப்படி கேட்கல,
2: எனக்கு ஞாபகம்
0: கொஞ்சம் யோசிச்சிருந்தா கரெக்டாக கேள்வி புரிஞ்சுட்டு பதில் சொல்லியிருந்துருக்கலாம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, அலைப்பாயுது அப்புறம் வந்து மின்னலை, இதெல்லாம் வந்து ரொம்ப டீஃபால்ட்டு ஹிட் சாங்ஸ் இதெல்லாம், சரியா? ப்ளஸ் நான் கேட்டது 2002 அந்த மாதிரி டைமில் இல்லை சொல்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் 90s 95 98 அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, ஒருத்தராவது இப்போ பதில் சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஒருத்தர்கிட்டயாச்சும் நான் கேட்குற மாதிரி அந்த மாதிரி பாட்டு சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம், லட்சுமி நாராயணன் பேசுறேன்
0: சார். நீங்களாவது சொல்லுங்க லட்சுமி.
3: பாட்டு பார்த்தேன் ரசித்தேன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு.
0: ஓகே, ஓரளவுக்கு வந்து வந்துட்டீங்க. சரி, என்ன பாட்டு?
3: இது வந்து பூவே புன்னகை காட்டு என் போட்டோகிராஃபி இருக்குன்னு ஒரு பாட்டு.
0: ஆமாங்க, ஆமா ஆமா,
3: அந்த பாட்டு நல்ல பாட்டு. பட் அது அது இந்த ராஜ் டிவில போடுவாங்க அந்த பாட்டுலாம்.
0: ராஜ் டிவி, ஓகே. ஆ, இந்த மாதிரிதான் கேட்டேன் ஆக்சுவலி. ஓகே, அதுலயே கூட வந்து இந்த கிடைக்கல கிடைக்கல
3: பொண்ணு கிடைக்கல,
0: அதுவும் வேற வேற இருக்கும். ஓகே ஓகே,
3: இந்த லைலாவோட பிரசாந்த் ஆடுவாரு, நல்லா பாட்டு அது. இப்ப கேட்டாலும் சூப்பரா இருக்கும்.
0: பூவை புன்னகை காட்டு தானே?
3: ஆமா.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஐயோ, எல்லாருமே இப்படி பாட்டை சொல்லும் போது எனக்கு இந்த பாட்டை போடணும் போல இருக்கு, ஆனா போட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் நான். சரி பரவாயில்ல. இப்போ யூஏ அப்டேட் இப்போ சொன்னேன்னா, நான் வந்து ஒரு 2 weeks உங்க காதுகிட்டே வந்து பேசின மாதிரி ஒரு ஃபீல் வந்துருன்றதுனால பாட்டு கேட்டிருங்க. 90s நாட் அவுட்ல ஒரு பாட்டும், அப்புறம் வந்து தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல இன்னொரு பாட்டு வந்துருக்கு. இப்படி கேளுங்க, வரேன். 90s நாட் அவுட்ல இன்னும் படுத்துருமா? சம பாட்டு 90s நாட் அவுட்ல கேளுங்க, நீங்களே கேளுங்களேன்.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact

0: உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: நைன்டி ஒன்னு போடு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At iTreat Ayurveda, Dubai Silicon Oasis and DAP 1 Dubai.

0: பேக் ஓகே ரைட்டு. அதாவது ஒரு டிவியில் கேட்ட அந்த டைமில் டிவியில் மட்டுமே திருப்பி திருப்பி போட்டு வைரல் பண்ண ஒரு சில வைரல்ன்றது இன்டர்நெட்டுக்கான வார்த்தை, பட் இருந்தாலும் டிவியில் மட்டுமே நம்ம கேட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆன பாட்டெலாம் இருக்கும்ல. இப்போ அது வந்து கேட்டிருக்கவே மாட்டோம், அது இன்ஸ்டாகிராமில் ரீலாக யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டால் தான் உண்டு. ரேடியோலலாம் கூட பெருசாக ப்ளே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகும், நீ அந்த குறிப்பிட்ட ஒரு சில பாட்டு பெருசாக ஆகாது. இந்த இஞ்ச பஞ்சாமல் இருக்கா, கருவா பையா கருவா பையா, அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எனக்கு படம் பேர் ஞாபகத்தில் இல்லை. ஆமாம், அவங்க ஹீரோயின் பேர் வந்து ஏதோ கார்த்திகா நினைக்கிறேன். அவங்க அப்படியே அந்த பின்னாடி ஹீரோ பின்னாடியே ஆடினே வருவாங்க. ஞாபகம் இருக்கா? வணக்கம். நல்லா இருக்கு, குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? உங்க பேர்லாம் இது வரைக்கும் கேட்டதே இல்ல ரேடியோல, முத வாட்டி
1: கூப்பிடுறீங்க.
0: சரி ஓகே சொல்லுங்க
1: ப்ரோ. இந்த 2009ல குங்குமப்பூ கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்.
0: ஆமாங்க.
1: என்ன
0: ரொம்ப பயங்கரமா லவ் பண்ணிருப்பீங்க போல யாரையோ? அப்படியா? அப்படியா? என்ன கதை என்ன சொல்லுங்க. அப்போ இந்த பாட்டுக்கும் உங்க லவ்க்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா?
1: நினைக்கிறேன்
0: இந்த படத்தை சூப்பர், நல்லா வெக்கப்பட்டு. எப்ப கல்யாணம் ஆச்சு? இந்த பாட்டு வரும்போது கல்யாணம் ஆயிருச்சு உங்களுக்கு? இல்ல
1: இருக்கு,
0: இல்ல எனக்கு தெரியல, எனக்கு எப்படிங்க தெரியும் வாய்ஸ்ல எப்படி தெரியும்? அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் ஒன்று பண்ணவா? அந்த படத்துலேருந்து நீ கேட்ட பாட்டே போடவா, ஜாலியாக இருக்கும். பாட்டு வருது கேளுங்க, ஜாலியா இருங்க.
2: தானே 0564-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. வெல்கம் பேக். ஓகே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரியா, நான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் அப்படிங்கிறதுனால எப்படா வரும்னு அப்படியே கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் என்னாச்சுன்னா, 30ஆம் தேதி படம் ரிலீஸு, 29ஆம் தேதியே வந்து டுபாய் மாலில் ஒரு ஷோ ஓட்டுறாங்க. சரியா, காலைல 8 மணிக்கு இப்போ நான் சொல்லுவேன், ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ளே புக் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிட்டு எங்கடா எங்கிறதுடா வரீங்க, நான் இப்போ தானடா பார்க்கலாம் நினச்சேன். இந்த ஆடிசி இப்படி தான் வந்து கிடைக்காம போச்சு ஐமேக்ஸுக்கு. இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட்டே கிடைக்க முடியுது ஆடிசிக்கு. அது ஐமேக்ஸில் போய் பார்க்கணும். ஜனநாயகன் சொல்லவே வேணாம், ஃபுல்லாகிடுச்சு. பட் ஓகே, ஜனநாயகனுக்கு எப்படி டிக்கெட் வந்துடும் வச்சுக்கோங்க. தமிழ் படம் நமக்கு தெரிஞ்சவங்க அங்கங்கன்னு தியேட்டர்லலாம் இருக்காங்க. ஓகே ரைட்டு, இப்போ அடுத்து இந்த படம் தான். அதுவும் வந்து எதை மிஸ் பண்ணாலும் பண்ணுவேன், நான் ஸ்பைடர்மேன் மிஸ் பண்ண மாட்டேன். சரி, யாருக்காவது வந்து டிக்கெட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு ஒரு வேளை கிடச்சிருக்குன்னா எடுத்து வைங்க. நான் கிடைக்கலன்னா ரேடியோவில் சொல்கிறேன், எவ்வளோ காசு உடல் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறேன் நான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்ப்பேன். ஓகே, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ரவுத் பேசுகிறேன்.
0: ரவுத், சொல்லுங்கள். ரவுத், எப்பவுமே இப்படி தான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசுவீங்களா? ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க? அப்படியா? ஓகே ஓகே. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஏதோ ஒரு களத்திலிருந்து பேசுவாங்களே, சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த என்ன நடந்துட்டு, அதே டோனில் பேசுகிறீங்களா? ஆ சரி, ராவத்துக்கு என்ன இந்த மாதிரி பாட்டு சொல்லுங்கள்.
1: வந்து அந்த ஆல்பம்னு ஒரு படம் இருக்கும், அதில் வந்து செல்லமே செல்லம்னு ஒரு பாட்டு இருக்கும்.
0: ஏ ஆமாங்க, சுத்திகாலாம் வருவாங்க தானே?
1: சுத்திகா
0: சுத்திகா. வேற ஏதாச்சும்
1: கூப்பிட்டு
0: I have a space to play that song. I'll play that song. Okay?
1: Thank you.
0: புது காலர் சந்தோஷமா இருக்கட்டும். ஏதாவது நம்மளால என்ன கொடுக்க பாட்டு கொடுக்க முடியும், கொடுத்துட்டு போவோம். நான் அப்டேட்டே சொல்லல இன்னைக்கு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So, அதனால துபாய் வந்து we are using AI to detect harmful bacteria, water quality செக் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. முனிசிபாலிட்டி வந்து ஏஐ யூஸ் பண்ணி வீட்டு ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் இருக்கும்ல, அதில் வந்து எந்த அளவுக்கு பாக்டீரியா இருக்குது, இந்த ஈகாலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். ஆமாம். ஸோ அது அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிங் டைம்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, தண்ணியை வந்து குடிக்கிற லெவலில் இருக்கா, அதில் பிஹெச் லெவல் குடிக்கிறத அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ பப்ளிக் ஹெல்த்தை வந்து அக்ராஸ் த எமிரேட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணால் அந்த டெஸ்டிங் டைமெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஐக்கு ப்ரோக்ராம் பண்ணதுனால ஒரு 4 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 4 ஹவர்ஸில் பார்க்க வேண்டிய வேலையை இன்னும் சீக்கிரம் பார்க்கும் அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். அதனால் ஏற்கனவே க்ளீனாக இருக்கிற வாட்டர் இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருக்க போது. ஓகே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Right, தம்பிக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு அப்படிங்கறதால நான் போயிட்டு ஒரு 6:10 வந்துறேன்.
2: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் நகராட்சி அமீரகம் முழுவதும் உள்ள வீடுகளில் நீரின் தரத்தை பரிசோதிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை விரைவாகவும் எளிதாகவும் கண்டறிய முடியும். துபாய் மத்திய ஆய்வகத்தின் மூலம் செயற்படுத்தப்படும் இந்த புதிய அமைப்பு பாரம்பரிய பரிசோதனை முறைகளை விட மிக வேகமாக லெஜியோனெல்லா மற்றும் ஈ கோலை உள்ளிட்ட ஆபத்தான பாக்டீரியாக்களை கண்டறியும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: தங்கத்தின் விலை 1% அதிகமாக உயர்ந்துள்ளது. உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.95% உயர்ந்து 4050.29 டாலராக உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலையும் 3.06% உயர்ந்து 58.56 டாலராக உள்ளது. மத்திய கிழக்கில் புதிய சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்தது. சமரச முயற்சிகள் வெற்றியடைந்தால் சக்தி விலைகள் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 84.66 டாலராகவும் பிரிட்டனின் பிரென் சந்தையில் 91.24 டாலராகவும் உயர்வடைந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: தாவைக்காவின் கொள்கை வரும் முழக்கம் மட்டும்தானா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்று சமத்துவம் பேசும் தாவைக்காவின் கொள்கை வெறும் முழக்கம் மட்டும்தானா என்று அவர் வினவியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய துணைச் செயலாளராக உள்ள ஜில்லா மணி என்பவர் முதியவர் ஒருவரை காரில் வைத்து தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். காரில் வலுக்கட்டாயமாக அவரை அழைத்துச் சென்று தாக்கி அதனை கைபேசியில் காணொளியாக எடுத்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று வானதி சீனிவாசன் குற்றம் சுமத்தியுள்ளார். தென்காசியில் உள்ள கோயில் நிலத்தில் சுமார் 10 டன் எடையுள்ள கேரள கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இந்த கழிவுகளை உடனடியாக கேரளாவுக்கே திருப்பி அனுப்பி சட்டவிரோத கழிவுகளை கொட்டுவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹஜ் பயணத்துக்காக விண்ணப்பிக்க ஜூலை 24 கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் எதிர்வரும் 24ஆம் தேதி என்று ஹஜ் குழு தெரிவித்துள்ளது. மும்பை இந்திய ஹஜ் குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 24/7/2026 11:59 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று மும்பை இந்திய ஹஜ் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஹோமாகம கட்டுவான தொழிற்பேட்டை அமைந்துள்ள ஹெல்மெட் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி தாமதமின்றி முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை சுமார் 9:45 அளவில் 3 மாடி தொழிற்சாலை கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோது பரவிய இந்த தீயில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் 1 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ மிக வேகமாக பரவியதால் தீயணைப்பு படையினர் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலேயே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
5: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
6: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: வெல்கம் பேக். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சில சோகமான ரீல் அதெல்லாம் போடுறாங்கல்ல, எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து மண்ணிலே ஈரம் உண்டு அந்த பாட்டை போட்டு போட்டு ஐயோயோ மண்ணிலே ஈரம் உண்டுனா தயவு செஞ்சு மாற்றுப்பான்ற மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, இனிவேஸ் வெல்கம் பேக். நம்ம பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், திஸ் இஸ் த ஈவினிங் கலா. நீ வந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, இன்னைக்கு அதாவது டிவி உங்களை நீங்கள் டிவி டேஸ் சன் மியூசிக் டேஸ் அந்த டைம்லலாம் வந்து டிவியில் மட்டும்தான் பாட்டே கேட்க முடியும். அதுவும் ஒரு சில படம் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற பாட்டை அடிக்கடி போடுவாங்க. ஒரு 2000s ஒரு 2002 அதுலேருந்து ஆரம்பித்தா 2012 வரைக்கும் டிவியில் பாட்டு கேட்டு அது மூலமாக அந்த படம்லாம் ஃபேமஸ் ஆகி இப்போ வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாட்டெலாம் வந்து அந்த பாட்டு ஹிட் ஆனதுனால தான் படமே வெளியில் தெரிஞ்சுது. கரெக்டாக அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு சில பாட்டெலாம் இப்போ நம்ம கேட்கவே முடியாது, அந்த பாட்டெலாம் நீங்களாக தேடி கேட்டால் உண்டு. அந்த மாதிரி மறந்து போய் திடீர்னு கேட்கும்போது நல்லா இந்த பாட்டா இப்போ எவ்வளோ நாளாச்சு கேட்டு அப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பாட்டை தான் இருந்ததுன்னா சும்மா அப்படி சொல்லுங்கள், அது என்னென்ன உங்கள் மைண்டில் என்ன ஓடுது அப்படிங்கிறத, என்ன பாட்டு ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப ஃபேமஸாக பெரிய ஹீரோ படம் அந்த மின்னலே, இந்த மாதிரி காக்க காக்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ வரைக்கும் அடிக்கடி ரேடியோலலாம் வரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இப்போது குங்குமம் பூவும் கொஞ்சம் புறம்னு ஒருத்தர் சொன்னார், அப்புறம் வந்து ஆல்பம்லேருந்து ஒரு பாட்டு சொன்னார். அப்படி சொல்கிறேன் நான். வணக்கம்.
1: ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் நீங்கள்? பயங்கர எனர்ஜியாக பேசுகிறீங்க, பேர் சொல்லுங்க.
1: முபாரக்.
0: முபாரக், சரி சொல்லுங்க மிஸ்டர் முபாரக். உங்களுக்கு என்ன பாட்டு இந்த மாதிரி ரெண்டு சொல்லுங்க. இந்த மாதிரி
1: ஓகே, ஒன்னு வந்து என்னன்னா படம் பேர் தெரியல, பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஹீரோயின் வந்து ரொம்ப குட்டியா இருப்பாங்க, இந்த ஆயில் பாத் எடுக்க போயிட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி உலக அழகி நான் தான் ஒரு பாட்டு.
0: தெரியும், நீங்க சொன்னதுமே ஆபத்துக்கு திருச்சி. அந்த ஹீரோயின் குட்டியா இருப்பாங்களா தெரியல எனக்கு,
1: ஷார்ட்டா இருப்பாங்க.
0: ஓகே, நோ ஐடியா. சரி, அந்த பாட்டு வேற
1: அது வந்து. அப்புறம் இந்த பார்த்திபன் சார் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், பாட்டு சொல்லி பாட சொல்லி
0: திடீர்னு மத்தியானம் 3 மணிக்கு போடுவாங்க, அப்படியே சாப்பிட்டு உட்காந்தோம்னா திடீர்னு அந்த பாட்டு நடுல இருந்து பிளே ஆகும். கரெக்டா?
1: ஆமா ஆமா ஆமா, அதே தான். அதுக்கு ஒரு மியூசிக் வேற வரும், அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும், அது கோயில் மியூசிக் மாதிரி.
0: யா யா யா யா. இல்ல நீங்க வந்து பாட்டு சொல்லி பாட சொல்லி வந்து அது
1: நல்ல
0: பிக் தான்.
2: பின்னாடி
0: உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, கேட்டிருக்கீங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டுப்பாங்களே.
2: ஆமா ஆமா,
0: பஸ்ல வச்சு.
2: அது ரொம்ப நாள் ஆச்சு.
0: எஸ் எஸ். சோ ஓகே, உங்க பேரு?
2: பேர் முபாரக்.
0: அதே முபாரக்கா?
2: இல்ல இல்ல, வேற
0: முபாரக். இப்பதாங்க ஒருத்தர் பேசினாரு
2: முபாரக்னு.
0: ரெண்டு முபாரக்குமே பேசி முடிச்சிருக்காங்க. வந்து நீ என்ன பண்ணுங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலி ஒரு மேட்டர் இருக்கு, நான் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, ஐயோ நாளைக்கு லீவ் போட வேண்டியிருக்கும் போலயே, அப்படி இருக்கு நம்ம ஹெல்த் கண்டிஷன் இன்னைக்கு. சரி ஓகே, எனக்கே இது வேணும் போல. ஓகே, இந்த க்ரானிக் பேக் பெயின் இருக்கா உங்களுக்கு, கழுத்து வலி இருக்கா, அப்புறம் வந்து மூட்டு வலி, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், கீழே குனிஞ்சா நிமிந்துக்க முடியல, நிமிந்தா கீழே குனிய முடியல, இந்த மாதிரி பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மைக்ரைன் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறாங்க 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரி, அவங்க வந்து வேதாமிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க அல்லாத 2ல. ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். 0433555139. ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபர். ஓகே அபியங்கான்னு ஒன்று பண்ணுவாங்க, அது அப்புறம் கிழின்னு இன்னொன்று பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டீம் பாத்து ஃபேஸ் பாக்கு, இது எல்லாமே சேர்த்து 149 திரம்ஸ், இது நாலுமே சேர்த்து 150 திரம்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனரி ஆஃபர். தமிழ் எஃப்எம்ல நான் ரேடியோ கேட்டு எனக்கு இது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 2 திரம்ஸ் குறைச்சி வர கொடுப்பாங்க. ஸோ அதனால் யா ப்ளீஸ் கோ டு வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் இன் அல்லாதா 2. பாட்டு 2 ஜாலியாக உங்களுக்காக வருது, கேட்டு முடியும். I'll be back now. Bravo, you're listening to 89.4 Tamil FM. Back to back. 2 பாட்டு.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: போங்க
8: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி. தமிழை

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்களை திறக்க முடியவில்லை. அப்படியே வந்து தலையெல்லாம் பாரமாக இருக்குது. ஆமாம், எனக்கு வந்து கரண்ட்லி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷோவை நான் இல்லைனா யார் இழுத்துட்டு போவா? பேக் டு பேக் சாங் மட்டும் போட்டால் நீங்கள் வேறு ரேடியோவில் போய் ஐக்கியமாயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? போகமாட்டீங்க, நான் வந்துட்டால் திருப்பி இந்த பக்கம் வந்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஓகே, இன்றைக்கி வந்து அண்டர் ரேட்டட் சாங்குன்னு நான் கேட்கல. ஓகே, டிவியில் கேட்டு பழகிருப்பீங்களா? சில பாட்டெலாம் இப்போ நீங்கள் கேட்டே ரொம்ப வருஷம் இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் வரும் சில பாட்டெலாம் கேட்டால். அது என்னன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன் நான். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி? நல்லமா?
0: நலமாவா? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். நலம் இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு.
1: விஜயகாந்த் மூவி
0: என்னது? கிச்சனுக்கு நேரா போய் ஃப்ரிட்ஜ் திறப்போம். தமன்னா, அதுக்கப்புறம் இலியானா, ரவி கிருஷ்ணாலாம் இருப்பாங்க, அதுல கூட ஒரு பாட்டு இருக்கும். அது எனக்கு நான் டக்கு ஞாபகம். அந்த மாதிரி கேட்குறேன் நான். கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ஓ ஓ எப்போ எப்போ எப்போ கேட்ட பாட்டு அந்த மாதிரி இருக்கணும். அது மூணு
1: வாரம்
0: மூக்கு பிச்சிருவேன். பேசுறது
2: நடக்கிற மாதிரி இருக்கும்.
0: நல்லா இருக்கு. இவர் என்ன ஏதோ ஐசியூல படுத்துட்டு இருக்கிற மாதிரி. பட் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி பிரேயர்ஸ் மேன். பேரு? உங்க பேரு?
2: என் பேரு யாஸ்.
0: யாஸ்க்கு வந்து என்ன பாட்டு இந்த மாதிரி?
2: ப்ரோ ஒரு பாட்டு நம்ம பணம் அப்படி ஒரு பாட்டு தெரியுமா?
0: ஆமாங்க, அது வந்து ஏடையின் சிரிப்பு நினைக்கிறேன். அந்த படம்
2: ஐயப்பா
0: கண்ணுல காச காட்டப்பா. ஆமா, அது ஓகே, நல்லதுதான். வேற ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வருதா?
2: வேற ஒரு பாட்டு இந்த ஊரே கூத்து அடிக்குது அந்த பாட்டு.
0: ஓகே, நீங்க அந்த மாதிரி ஜாலி பாட்டுலாம் கேட்பீங்க போல.
2: ஆமா, நம்மளே நம்ம ஜாலி பாட்டு கேட்டுக்க
0: வேண்டியது. யாரும் என்ன என்ன ஒரே சோகம். ஒரு நிமிஷம் இருங்க, டாபிக் விடுங்க. இன்னைக்கு என்ன? ஹவ் வாஸ் யுவர் டே? நம்மளே ஜாலி பண்ணிட்டு தான் உண்டு. என்ன நடந்து இன்னைக்கு? நாளைக்கு பண்றேன்னு சொல்லிட்டாரா?
2: உங்களுக்கும்
0: ஒரு கமிஷன் வரும்ல, அதுல எப்படி பார்த்தாலும் பெரிய அமௌண்ட்னா பெரிய தலைவலி இருக்கதான் செய்யும். ஐ ஹோப் தட் ஹி பேஸ் யூ ஆன் டைம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ
2: தேங்க்யூ
0: தேங்க்ஸ் மேன் ஓகே ரைட். ஆனால் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா இது நடக்கலை அது நடக்கலைன்னு. இன்எவிட்டபிளி தட் இஸ் வேர் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் அட் சம் பாயிண்ட். இல்லை சரி ஓகே, இப்போ வந்து இப்போ இவர் பேசினார்ல, யாருக்கெல்லாம் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து காசு வரலையோ, யாரெல்லாம் வந்து நீ மேனேஜர்கிட்ட வந்து மேனேஜரோ உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு உங்கள் டைம் சரியாக போகலையோ, நல்லா ஜாலியான ஒரு பாட்டு வருது, பாட்டு கேட்டு முடியுங்க. இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் பாட்டு தான், ஒரு மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். கேளுங்க, நான் ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். காதல் சொல்ல வந்தேன் படத்துலேருந்து யோன் சக்கர் ராஜ இசையில் வருது பாட்டு.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 055-2-4-1-5-3-6 அல்லது யாழ் கல்வியகம் .com.
5: அடுத்த 30 மில்லியன் AD கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
4: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
5: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
4: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: வெல்கம் பேக். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தம்பி இந்த பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன அந்த பாட்டு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது டிவியில் அடிக்கடி போடுவாங்க அப்படின்னாங்க. கரெக்டு. அதே படத்தில் வந்து இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுனா, தொட்டுட்ட என்ன நீ தொட்டுட்ட உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு ஏன் மனசு அப்படின்னு பாட்டு இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்லி 2000s கேட்ட டிவியில் மட்டுமே அடிக்கடி கேட்டு பழகின பாட்டு, இப்போ பெருசாக ரேடியோலலாம் அதிகமாக கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் ராசாத்தி ஒன்று அந்த பாட்டெலாம் சொல்லாதீங்க சரியா, ரொம்ப அதெல்லாம். இப்போ நான் உங்களுக்கு பாட்டை கேட்டாலே இந்த பாட்டு நான் சொல்கிற டாப்பிக்கு கீழே வராதுன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் இது எடுத்ததுமே ஃபோன் வச்சுட்டு போயிட்டார் ஒரு பாட்டில். இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் என்னம்மா நீங்கள்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் திலீப்.
0: வணக்கம் தலை, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க?
1: திலீப். திலீப்.
0: திலீப். எடுத்ததுவே இப்படி பேரை சொல்லிட்டா எனக்கு ஒரு 5 செகண்ட் மிச்சமாகும். சூப்பர் திலீப், சொல்லுங்க திலீப். என்ன
1: பாட்டு?
0: ஆமாங்க, காக்கி ஞாபகம் இருக்கு, சொன்னதுமே கேட்டவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்.
1: அந்த படம் வந்து மணிஹிஸ்ட் ஈக்குவலா இருக்கும்,
0: ஒரு பாட்டு
1: இருக்குது
0: தெரியுமா? இந்த படம் யூடியூப்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாங்க, உச்சி மீது அதே மாதிரி இந்த என்ன படம், ஐயோ அந்த 5 பேர், ரேணிகுண்டா, ரேணிகுண்டான்னு ஒரு படம் சரியா, அதில் எஸ்டிஆர் பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், தல்லாக்குளம் நினைக்கிறேன் அந்த பாட்டோட டைட்டில், அதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் இருக்குல்ல, அதே படத்தில் வந்து விழிகளிலேன்னு இன்னொரு பாட்டு இருக்கும். ஐயோ என்ன பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி பிளேலிஸ்ட் பயங்கரம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். ஆ,
0: பேர் சொல்லிட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள்.
1: உண்மையாவே
0: ஆமாங்க, தம்பி வெட்டோத்தி சுந்தரம், அது பரத் படம் தானே அந்த படம்? ஆமா ஆமா ஆமா ஆமா, தம்பி வெட்டோத்தி சுந்தரம். அதே மாதிரி இந்த கருப்பசாமி குத்தகை தரர் ஒரு படம் இருக்கு தெரியுமா, அதுலயும் ஒரு பாட்டு இருக்கு தெரியும் இருக்கும்ல.
1: அன்னக்குடி
0: வந்து பாரத் ராஜாவே டைரக்ட் பண்ணிருப்பாரு தானே, அந்த கார்த்திகா எல்லாம் இருப்பாங்களே அந்த படம் தானே சொல்றீங்க? ஓகே ஓகே.
1: அதுல போராளே போராளைட்டு ஒரு
0: உங்களுக்கு இந்த கருப்புசாமி குத்தகை தர அந்த படத்துல வந்து உப்புக்கல்லு தண்ணி இருக்கிற ஒரு பாட்டு தெரியுமா?
1: ஆமா,
0: நன்றிகள் பலன் பரவாயில்லையே. 2 hours பேசினதுல இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு எத்தனை பாட்டு ஞாபகத்துல வந்திருக்கும், அதுக்குதான் ரேடியோ வேணுங்கிறது. அதுக்காக ரேடியோல என்ன மாதிரி ஒருத்தன் வேணும் இல்லை, அது கொஞ்சம் ஓவர் ஆணவமா இருக்கு, பட் ஓகே, அதுக்கு தான் ரேடியோ வேணுங்கிறது, அதுக்குதான் 89.4 தமிழகம் வேணுங்கிறது. கேட்டு முடிங்க பாட்டை. நம் உப்புக்கல்லு சாங் வருது, ரொம்ப நாள் கழிச்சு வருது, ரொம்ப நாள் கழிச்சு.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அடுத்த 30 மில்லியன் AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
4: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
5: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae ல வாங்குங்க.
6: Brought to you by the game LLC, licensed by GCGRA, for 18 and above only. TNC apply.
7: You are back. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
8: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: ஓகே, டாபிக்லாம் முடிஞ்சுது. அதனால் ஏதாவது ஒரு அண்டர் ரேட்டட் பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, உங்களுக்காக வந்து பாட்டு வருது. மகாராஜா படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, கேளுங்க. சரியா 3 நிமிஷத்துக்கு அந்த பாட்டு தான் அடங்கும் என்பதால் அந்த பாடலை போட்டு விட்டு நான் 7 மணிக்கு மேலே தாவிக்கிறேன். அதனால் டாட்டர்களை பெற்ற டேடிஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் உங்கள் பொண்ணு இங்கே எல்லாம் ஊரில் இருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டு உங்களுக்கு தான். உங்கள் பொண்ணு இங்கே இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பட் என்ன உங்கள் பொண்ணை அடிக்கடி பார்ப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பொண்ணை பெற்றுட்டு ஊரில் இருக்கீங்க, ஐ மீன் ஊரில் அவங்க இருக்கிறாங்க உங்கள் பொண்ணு டாட்டர் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும்ல சில நேரம். ஆமாம், அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ட்ராவாக தூண்டி விடுறது தான் அந்த பாட்டு. கேட்டு சந்தோஷமாக இருக்கு. நான் தான் ப்ராவோ, இதான் என்னோடய வேலை. திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
10: Request a song, call or WhatsApp 050-252-8940.
11: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பார்களில் சிகரெட், பீடி, புகையிலை விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் டாஸ்மாக் பார்களில் சிகரெட், பீடி, புகையிலை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் போத்தல், நொறுக்கு தீனிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தின்பண்ட உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர் தாம் விற்பனை செய்யும் தின்பண்டங்களுக்கான விலைப்பட்டியலை பார்வைக்கு வைப்பதுடன், தின்பண்ட சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டதாகவும், சுத்தமாக பராமரிக்கப்பட்டதாகவும், அது தொடர்பான அரசின் அத்தனை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டனவாகவும் இருத்தல் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக இருந்த பூச்சி முருகன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தின் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வி சிவா அதிரடியாக நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய நியமனத்துக்கான அரசாணையை பெற்றுக்கொண்ட வி சிவா தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: சரக்கு கப்பல் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய தூதருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. யுக்ரைனின் ஒடேசா நகர துறைமுகத்தில் இருந்து கடந்த 19 தேதி கினியா பிசோ நாட்டு கொடியுடன் புறப்பட்ட சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கப்பலில் பயணித்த 4 இந்தியர்கள் உயிரிழந்தனர். மேலும் 1 இந்திய மாலுமி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறைவுற்று பல வருடங்களாகியும் நீதி வழங்கப்படாத வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்துக்கும், தற்போது 454 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்துக்கும் உடனடியாக சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழ் இன அழிப்பின் சான்றாதாரமாக இருக்கின்ற இவ்விடயங்களை மூடி மறைத்து நீர்த்து போக செய்ய பார்க்கும் இலங்கை அரசின் நடவடிக்கைகள் அதிருப்தி அளிக்கின்றன என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் இன்று மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானின் சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக கத்தார் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஜூலை 7 மற்றும் ஜூலை 12 திகதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இந்த கடிதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும், அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கத்தார் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஈரான் கத்தாருக்கு இழப்பீடு வழங்க என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரர்கள் அனைவரும் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மீண்டும் விளையாட தயாராகியுள்ளனர். அணித்தலைவர் பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹாசல்வுட் மற்றும் நதன் லியோன் ஆகியோர் ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துக்கு எதிராக நடைபெறும் 2 போட்டிகள் கொண்ட தொடருக்கான 13 பேர் கொண்ட அணியில் இடம்பெற்றுள்ளனர். கமின்ஸ், ஹாசல்வுட் மற்றும் நதன் லியோன் ஆகிய மூவரும் ஜனவரி மாதம் சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவின் கடைசி டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக விளையாடவில்லை. தற்போது அவர்கள் அணிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு பதிலாக இடம் பிடித்திருந்த மைக்கேல் நேசர் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஏழே கால் ஆயிட்டு இருக்குது. ஓகே ரைட்டு. அதாவது டைம் ஏற ஏற அப்படியே இந்த கோல்டு வந்து ஃபீவராக கன்வெர்ட் ஆகிடுமோன்ற ஒரு பயத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். வெல்கம் பேக், நான் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே வந்ததுமே இன்னைக்கு யூ ஹாவ் அ சாங் ஃப்ரம் வேலை இல்லா பட்டதாரி. இதான் அந்த பாட்டு, முத பாட்டு நல்லா இருக்குல்ல. கிளாஸில் தண்ணி ஊற்றுற சத்தம். பாட்டில் நடுவில் தனுஷ் வந்து ஓ பெருமாளேன்னு ஒரு ஹை பிச் போகிற பாருங்க. இந்த பாட்டு தெரியல உங்களுக்கு? சரி, அந்த பாட்டு தான் மொதல் பாட்டாக வருது. போட்டு காட்டினா ரெண்டாவது பாட்டும் எதிர்நீச்சல் படத்தில் இருந்து அனிருத்தோட இசையில், தனுஷோட ப்ரொடக்ஷனில், சிவகார்த்திகேயனோட நடிப்பில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மியூசிக் கேட்டதுமே வந்து பூமி என்ன சுத்துதே தான் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே ஃபைன், லெட்ஸ் பிகின் வித் யுஏஇ அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அபுதாபி வந்து பண்ண பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஒரு புது ஒரு வாட்டர்வே மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்களாம். எதுக்குன்னா வந்து இந்த எமிரேட்ஸ் உடைய வாட்டர்வேஸ் இருக்கு இல்லையா, தண்ணி, அதாவது இதெல்லாம் யாட்லாம் ஓடிட்டு போவாங்கல்ல, அவங்களுடைய ஒரு சேஃப்டிக்காக அது வந்து இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சென்டர். ஓகே, ஸோ டியூஸ்டே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாலி, ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போய் தொலைஞ்சு போகிறவங்க அந்த மாதிரியான சில அசம்பாவிதங்கள் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிறதுல பெருசாக, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது, அது இந்த வழியில் போயிட்டு வந்துடுவாங்க. இது இது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 நேவிகேஷன் எய்ட்ஸ் இது வந்து ஓவர்சீ பண்ணுது. அண்ட் இதில் இருக்கிற சென்சர் வந்து இட் இஸ் எக்யூப்ட் வித் ஸ்மார்ட் லேண்டர்ன்ஸ். ஏதோ தொலைஞ்சு கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வழிகாட்டுற மாதிரி லேண்டர்ன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1063 லேட்ரல் மார்க்கர் பாய்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் இந்த சி வேஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு உண்டான டேர்ம்ஸ் இது. பெருசாக படிக்கும்போது சாதாரணமாக படித்தா நமக்கே புரிய மாட்டேங்குது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கேள்விப்பட்டீங்களா, சவுதியில் வந்து 90-day மல்டிபிள் என்ட்ரி உம்ரா விசா 1 year வேலிடிட்டியோட லான்ச் பண்ணாங்களே, சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி. ஆமாம், ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ யார் இப்போ உம்ரா போகிறவங்க, ஸோ அப்படி ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியலனா தெரியப்படுத்துங்க. அண்டு ஆப்வியஸ்லி, ஸோ இந்த வீசாவை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ வீசா ஹோல்டர்ஸ் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேக்கேஜ் வந்து இந்த நுசுக் ப்ரொவைடர், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து ஒவ்வொரு விசிட்டுக்கும் ஃபார் ஈச் விசிட் அண்ட் மீட் ஆல் ட்ராவல் அண்ட் என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ். இது வந்து அவங்ககிட்டருந்து ஒரு அந்த ப்ரொவைடர்கிட்டருந்து, அதாவது ஒரு இந்த சர்வீஸ் பேக்கேஜ் வந்து நியூசுக் ப்ரொவைடர்கிட்டருந்து அப்ரூவ் பண்ண ஒரு பேக்கேஜாக இருக்கணும் இந்த விசாவை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அப்படி ஒன்று ஒரு மேட்டர் இருக்குது. அதனால் இப்போ யூஏஇ, இப்போ அது வேறு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அங்கே போகிறவங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸும் டீட்டெயில்ஸும் நல்லா நிறையவே தெரிஞ்சிருக்கும். பட் தான் ஓவரால் இதுதான் ஹெட்லைன்ஸ். ஸோ கண்டிப்பாக போகணும் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு அவரோட அந்த ஆஜித்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, சூப்பர் சிங்கர்லலாம் வந்து பரிசு வாங்கினார் ஒரு வாட்டி. ஆமாம், அவரோட ஃபேமிலியிலேருந்து ரெண்டு பேர் போயிருக்காங்கன்னு இன்னைக்கு காலைல போட்டிருந்தார். சூப்பர். இந்த மாதிரி பல ஃபேமிலிஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள இந்த மாதிரி அனுப்பணும், அவர் நீங்களே கூட போகணுன்ற ஒரு ஒரு பிளானில் இருப்பீங்க, கண்டிப்பாக அது போக வேண்டியது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஸ்டில் ஏன் நல்ல ரைமிங்கோட டைமிங்கோட நான் ஒரு வாட்டி சொல்லல. சரி, ரெண்டு பாட்டு இருந்து கேட்டு முடியுங்க. பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: வெல்கம் பேக். இந்த 2026 ஆரம்பிச்சது, அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை திறந்தா இது வந்து ஹெல்த்துக்காக பண்ணது ஒரு பக்கம், ஆனால் இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கோ. ஓகே, ட்ரெண்டாக மாறுறது நல்ல விஷயம் தான், ஆக்சுவலி மாறிட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு தாட்ஸ். ஏன்னா இப்போ வந்து துபாயில் இப்போ நான் வந்து எனக்கு ரன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரன் பண்ணுறதுனா ஓடுறது வந்து என்னோடய ஹாபி. ரன் நாட் ரன்னிங் அவே ஃப்ரம் மை ப்ராப்ளம்ஸ், அதாவது ஜஸ்ட் ரன்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த ஒரு ஹாஃப் மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ட்ரெயினிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா, என்ன நல்லா தெரிஞ்சவங்க, என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், 7 நாளுமே ஓட மாட்டேன், ஒரு வாரத்தில் 2 நாள் ஈஸி ரன் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து ஒரு 15-12 கிலோமீட்டர் மாதிரி ஓடுவேன். சரி, ஓகே, ரைட்டு, என்னோட அருமை பெருமைகள்லாம் இது தான். ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ரன் கிளப்ஸ் இருக்குது. ரன் கிளப்ஸ் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டே காலையில் 5 மணிக்கு கைட் பீச்சில் ஒரு கிளப்போடு ரன் பண்ண போனேன். ஓகே, ரன் ஃபார் அ குரோசான் அப்படி தான், அது வேறு அப்படி சொல்லக்கூடாதா, குவாசான் கரெக்டாக இந்நேரம் இதை இதை என் வாரு குரோசான்ட்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு யாராவது என்னை தப்பாக சொல்லியிருப்பீங்க, எனக்கு தெரியும். இட்ஸ் கால்ட் அ ரன் ஃபார் அ குவாசான் கரெக்டாக, கிராமர் கரெக்ட் பண்ணுறவங்களே, ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் பண்ணுறவங்களே, இப்போ கரெக்டாக சொல்லணா? சரி, ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ என்னென்னா, ஏ இது ஒரு ரன் கிளப்பு, அங்கே போயிட்டு இல்லை, போய்ட்டு ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். எப்போ? சண்டே காலையில் 5 மணிக்கு 7 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சின்ஸ் அந்த பேர்லேயே ஹொசம் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்குமே அந்த ரன் முடிச்சதுக்கப்புறம் ஹொசான் கொடுத்தாங்க. ஹொசான்னா என்ன? அதுதான், அது அப்படி தான் சொல்ல முடியும், எப்படி சொல்கிறது, அதுதான் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜுமேரா ஜான்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, அப்புறம் சம்திங் அன்காமன் அப்படின்னு, அதுவும் அந்த அன்காமன் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு மெயிலெலாம் போடணும், அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து சரி ஓகே வாப்பா நீ அப்படின்னு அவங்களா சேர்த்துக்கிட்டா தான் உண்டு. இந்த மாதிரி பெரிய பிஸ்து கேரக்டர் ரன் கிளப்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, நாம ஏன் நமக்கு நாமளே ஒரு ரன் கிளப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் நான் இருக்கேன். சரியா, இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 2 விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, உங்களால் இது முடியுமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக எந்த ஃபுட் எடுத்தாலும் ப்ரோட்டீன் இருக்கா? ப்ரோட்டீன் தயிர், ப்ரோட்டீன் தோசை மாவு, ப்ரோட்டீன் சப்பாத்தி மாவு, ப்ரோட்டீன் பால், எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. சிம்பிள், கல்ஃப் ஃபுட்டுக்கு நான் போயிருந்தேன், ஓகேவா, அங்கே ஒரு செக்ஷனே ப்ரோட்டீன் வச்சுருந்தாங்க. போய் பார்த்தா எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன். ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்ற, சார் இதில் வந்து ஒரு 3 கிராம்ஸ் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சூப்பு பாக்கெட்டு, சரியா, ப்ரோட்டீன் சூப் பாக்கெட், அது விதவிதமான இதில் வருது. இப்போ வந்து ப்ரோட்டீனுக்கு நிறைய மார்க்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் அடிக்கிறாங்க. ஆனால் சூப்பர் விஷயம் அது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் டயட்டில் வந்து ஜென்ரலாக நம்ம சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் ஒரு பாயிண்ட்டுக்கு வேணால் நிறைய பேருக்கு வெயிட் போடுறது. நம்ம ஆளுங்க சும்மாவாக சாப்பிடுவோம், நிறையா ரைஸ் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஆயில் சம்மந்தப்பட்ட ஐட்டங்களை, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது. பொண்ணுங்கள்லாம் ஜிம் போகிறதுக்கே வந்து ஜிம்னாவே ஆண்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே போகிறீங்க, எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஜிம் போய் உடம்பை ஃபிட்டாக பார்த்துக்கணும், அதுக்கு வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக சாப்பிட்டுக்கணுங்கிற ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும், அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்கிறது நல்லது தான். ப்ரோட்டீன் காஃபி கூட வந்துருச்சு. ஆனால் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ப்ரோட்டீனோட சேர்ந்து ஃபைபரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாக பொண்ணுங்களாம் வந்து ஒரு 20-25 கிராம்ஸ் ஃபைபர் சாப்பிட்ணும், அப்புறம் பசங்க வந்து 30-35 கிராம்ஸ் ஃபைபர். ஃபைபர்னால் இப்போ இதனால தான் இப்போ நம்ம காலைல என்னங்க வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைப்பாங்க சில பேர். அப்படி கிடையாது, காலைல 2 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்டா கும்முன் இருக்கும், கரெக்டு தான். ஆனால் அது வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான், அதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் டயட்லேயே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு சிக்கன்லாம் சாப்பிட்றாங்கன்னு, அதாவது ஏதோ ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்வாங்க. இந்தியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் அது எந்த அளவில் இருக்குது, உங்கள் உடம்புக்கு அது எவ்வளோ தேவை, அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். சில பேர் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் சில பேர் வந்து சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க, சில பேர் வந்து ப்ரௌன் பிரெட் சாப்பிடுங்க, ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க, எல்லாத்துலேயுமே ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் அது நம்ம உடம்பு வந்து நம்ம வந்து வெயிட் குறைக்கணுமா அதிகப்படுத்தணுமா, அப்புறம் எந்த எவ்வளோ குறைக்கணும் அதை எவ்வளோ அதிகப்படுத்தணும், நம்ம உடம்பு பாடி வெயிட் என்ன, ஜென்ரலாக பார்த்தா 70 கிராம், ஓகே 70 கிலோ பாடி வெயிட் இருக்கிறவங்க ஒரு 110 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிட்லாம். சரி, இது வந்து பொதுவான நாலேஜ். உங்களுக்கு வந்து ப்ரொவைடர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது கண்டு கண்டு விழுந்துருக்குன்னா தயவு செஞ்சு டாக்டரை பார்த்துட்டு இவன் ரேடியோவில் சொன்னான்டான்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஜென்ரலாக நான் சொல்லிட்டுருக்கேன், ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் ப்ரோட்டீன் எவ்வளோ பார்க்குறோமோ, ப்ரோட்டீன் பற்றின அவேர்னஸ் எவ்வளோ இருக்கோ, அதே மாதிரி ஃபைபரும் ரொம்ப முக்கியம். ஃபைபருக்கு தான் வந்து ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. பட் நான் ஐ வில் கிவ் யூ அ நைஸ் ஆப்ஷன் டு ஹேவ் குட் ஃபைபர். கொய்யாக்காய் மாதிரி ஒரு செம மேட்ரு எதுவுமே இல்லை. ஆனால் தினம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கும் பிரச்சனை வரும். மாடரேட்டாக சாப்பிட்டுக்கோங்க. சோயா, எனிவேஸ் சிங்கம்லேருந்து பாட்டு வராது. 90s நாட் அவுட்ல ஒரு பாட்டு வந்து கேட்டுவிடுங்க.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Nekana, 91 podu.
3: Enadhu?
1: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: School vacation or back to school season, இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at iTreat Ayurveda Dubai Silicon Oasis and DAP 1 Dubai.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

ஓகே, இந்த ரன் கிளப் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் யாராவது இப்போ நானுமே வந்து தனியாக ஒரு ரன் கிளப் ஒன்று ஆரம்பித்து பிகினர்ஸ் 2.5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்ன்ற மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன். ஓகே, லெட் சி ஹவு இட் கோஸ். நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். பிரதர்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம், அப்படி ஒரு படம் வந்துச்சான்றீங்களா, வந்தது ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக்கு. அந்த மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு வருமே, அந்த படத்தில் மிதக்குறது கால் ரெண்டுன்னு இன்னொரு பாட்டு இருக்கும், அப்படியே அந்த பாட்டு கேட்டுக்கணுங்க, ஜாலியாக இருக்கும். சரியா, அப்படியே ஹாப்பியாக இருங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கைஸ், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ. திஸ் இஸ் த ஈவினிங் கடக் தரா.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
10: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
2: மணிபாலன். அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் இன்று மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எத்திஹாத், எமிரேட்ஸ், ஏர் அரேபியா மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் குவைத் செல்லும் விமான சேவைகளை இன்றும் ரத்து செய்தன. எத்திஹாத் ஏர்வேஸ் குவைத்துக்கான விமான சேவையை ஜூலை 24 வரை ரத்து செய்துள்ளது. இதேவேளை மற்றைய அமீரக விமான நிறுவனங்களும் பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குவைத் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. துபாய் நகராட்சி அமீரகம் முழுவதும் உள்ள வீடுகளில் நீரின் தரத்தை பரிசோதிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை விரைவாகவும் எளிதாகவும் கண்டறிய முடியும். துபாய் மத்திய ஆய்வகத்தின் மூலம் செயற்படுத்தப்படும் இந்த புதிய அமைப்பு பாரம்பரிய பரிசோதனை முறைகளை விட மிக வேகமாக லெஜியோனெல்லா மற்றும் ஈகோலை உள்ளிட்ட ஆபத்தான பாக்டீரியாக்களை கண்டறியும் என்று கூறப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: பஹ்ரைனில் உள்ள அமேசானின் தரவு உட்கட்டமைப்பு வசதியை குரூஸ் ஏவுகணைகள் மூலம் இலக்கு வைத்து தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. தார்கோவின் பகுதியில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்பின் மீது அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தனது விமானப்படை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை குவைத்தின் முக்கியமான மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. நேற்றிரவு தொடர்ந்து 4வது நாளாக தெஹ்ரான் இந்த ஆலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக குவைத் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலால் பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதுடன் ஆலைகளுக்கும் சேதம் ஏற்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்ற முதல் முழு நாளிலேயே மின்சார கட்டணத்தில் விதிக்கப்படும் வரியை குறைக்கும் நடவடிக்கையை ஆண்டி பர்னாம் அறிவித்துள்ளார். மக்களுக்கு உடனடி நிவாரணமும் வாழ்வாதார செலவின சுவையில் இருந்து ஓரளவு நிம்மதியும் வழங்குவோம் என்ற தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் முதல் படியாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது. தொழில் கட்சி அரசு எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் வீட்டு மின்சார கட்டணங்களில் விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை முழுமையாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகமான டவுனிங் ஸ்ட்ரீட் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: எதிர்வரும் ஆகஸ்ட் 5 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். சட்டப்பேரவையில் ஆகஸ்ட் 6 வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் இன்று அறிவித்தார். வந்தே மாதரம் குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் ஏற்கனவே கடைபிடிக்கப்படும் நடைமுறை தொடரும் என சபாநாயகர் பதிலளித்தார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தவேக அரசின் முதல் பட்ஜெட் இது என்பதால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆட்சியின் அலங்கூலங்களையெல்லாம் கைது நடவடிக்கைகளினால் சரிக்கட்டிவிடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களை அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களையெல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தவேக அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது நாளேடுகளின் இன்றைய தலையங்கம் என்று MK ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் குட்டியிருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாடகர் திருக்குறள் அறிவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட திருக்குறள் அறிவு பின்னர் முதலமைச்சர் விஜயை சந்தித்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக சிஜேபி தலைமையிலான பேரணிகளும் போராட்டங்களும் வேகமெடுத்து வரும் இந்த நேரத்தில் டிவிகே அரசு அறிவை கைது செய்வதை தேர்வு செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக ரப் பாடகரும் எனது அன்பு சகோதரருமான திருக்குறள் அறிவை கைது செய்ததை வன்மையாக கண்டிப்பதாக அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டார். டெல்லியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் நீட்டுக்கு எதிராகவும் தெருக்களில் இறங்கி போராட நினைக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இது ஒரு கவலைக்கிடமான செய்தியை அனுப்புகின்றது என்று அவர் கூறினார். நீட் என்பது வெறும் தேர்வு மட்டுமல்ல, பல்வேறு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழலாக மாறிவிட்டது என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்கவில்லை, நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு என்று அக்கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. ஓட்டுக்காக நீட்டை நாங்களே நீக்குவோம் என்று மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியல் வேலையில் தாவிகா ஒருபோதும் ஈடுபடாது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கான்குரண்ட் லிஸ்டை உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று தாவிகா தெரிவித்துள்ளது. வெற்றி தலைவர் அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விடயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை என்றும் இதை நம் தலைவர் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் என்றும் தாவிகா தெரிவித்துள்ளது. இதை மீறியும் தொடர்ந்தும் அவதூறு பரப்பினால் அவதூறு கழகத்தின் பழைய அரசியல் மோசடி வரலாறுகளை உலகமே தோண்டி எடுத்து அம்பலப்படுத்தும் சூழல் உருவாகும் என்று தாவிகா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் பிரதமர் இல்லம் முன் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தியும் ராகுல்காந்தி கலைய மறுத்ததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி நேற்று பேரணி சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இளைஞர்கள் இன்றும் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல்காந்தி போராட்டத்தில் காயமடைந்த மாணவர்களை இன்று மருத்துவமனையில் நேரில் சந்தித்தார். பின்னர் ராகுல்காந்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக இன்று பேரணி நடத்தினார். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் நீட் வினாத்தாள் மோசடி விவகாரத்தில் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த டெல்லி போலீசார் ராகுல்காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மத்திய இணை மந்திரி நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் காங்கிரஸ் போராட்டத்தை கைவிட மறுத்தது. இந்நிலையில் நேற்று வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி தர்ணாவில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக முதல் மந்திரி டி கே சிவக்குமார், கேரள முதல் மந்திரி வி டி சதீசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி இல்லம் அருகே தரையில் படுத்து போராடிய ராகுல்காந்தியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பலவந்தமாக கைது செய்ததால் அவருக்கு மூக்கின் அருகே காயம் இரத்த கசிவு ஏற்பட்டது. காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் காயம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் ஹோமாகம கட்டுவார தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ஹெல்மெட் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி தாமதமின்றி முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை 9:45 அளவில் குறித்த 3 மாடி தொழிற்சாலை கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோது பரவிய தீயில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தீ மிக வேகமாக பரவியதால் தீயணைப்பு படையினர் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலேயே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகள், தொழிலாளர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விபத்துக்கான பின்னணி குறித்து துரித விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிந்தைய சர்ச்சை தொடர்பாக அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஃபிஃபா விசாரணையை தொடங்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினிடம் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் ஸ்பெயின் அணி தனது உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாட தொடங்கிய போது அர்ஜென்டினா அணியின் வீரர்களும் பயிற்சி குழுவினரும் ஸ்பெயின் வீரர்களுடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரிக்க ஃபிஃபாவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு ஒழுங்கு மற்றும் நெறிமுறை விசாரணை அதிகாரியை நியமித்துள்ளது. இந்த மோதலில் தொடர்புடைய வீரர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் இடைநீக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்படுகின்றது. மேலும் அர்ஜென்டினா கால்பந்து சங்கத்துக்கு அபராதமும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? ஆல் குட் தானே? சூப்பருங்க. அண்ட் உங்களோட டைட்னஸ்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி பறந்து பறந்து வந்து போகுது. அதுக்கு நம்ம தமிழ் எஃப்எம் கேரண்டி. நானும் தான் ஓகே. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்காக யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது எத்திஹாத் ரயிலில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை இனிமேல் ட்ராவல் பண்ண போகலாம், இல்லை ஊருக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து ஆஹா எத்திஹாத் ரயிலில் போகலாமே நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் இந்த ரூல்ஸ் இருக்கிற ரூல்ஸு அதை கொஞ்சம் நம்ம அப்படியே மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 180லிருந்து 10,000 AD வரைக்கும் ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சு, நம்ம ஊர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அன்னி பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க தெரியும், பட் ஸ்டில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும். எல்லா நேரமும் நம்ம அலர்ட்டாகவே இருக்க முடியாது. அப்படி தப்பி தவறி ஏதாவது மிஸ் ஆச்சு ஃபைன் வந்து போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஏன்னா இப்போல்லாம் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏதாவது தேவையில்லாத இடத்துல வந்து குப்பை போடுறாங்களா, இல்லை வந்துட்டு அப்படியே கேட்டை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி விதிமீறாங்களா, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட் மெசேஜ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: யாராவது கோல்டு வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே. ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 24 கேரட் கோல்டு 492 திரஹம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 455 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 436 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 374 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் ஸோ பிளான் பண்ணி கோல்டு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த 500 கிராஸ் ஆகிறதுக்குள்ளே சட்டு புட்டுன்னு வாங்கி வச்சுருங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கடல் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம
5: அன்புடன் நான் பிரியா.

0: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: என் நெஞ்சில் கொடி இருக்கும்.
2: Hey, finally it's happening.
1: It's happening.
3: It's happening.
2: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
4: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
5: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4ஆம் ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin's Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் பாசஸ நீங்க வின் பண்ண போறீங்க. இந்த படத்தை ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம விஜய் சார் நடிச்சிருக்காரு. பூஜா ஹெக்டே, பாபி தியோ, வல்லன் மமிதா பைஜு மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மிஸ்டர் அனிருத் மியூசிக்கோட. ஸோ இந்த படம் வந்து எப்படா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப காலமா காத்துட்டு இருந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்க தமிழ் எஃப்எம் டீமோட இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஸோ இப்போ நான் கேட்க வர க்வெஸ்சனுக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணா போதும், உங்களுடைய ஆன்சரை அப்படியே நீங்க தட்டியோட போறீங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஹெச் வினோத் இல்லையா அந்த படத்தோட டைரக்டர். ஸோ இவருடைய முதல் தமிழ் படம் என்ன, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம், நிறைய மீம்லாம் கூட நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ என்ன படம் அப்படின்றத நீங்கள் 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். எப்படி பண்ணணும்னா, ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த மெரிட்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. ஸோ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் நம்ம தமிழ் எஃப்எம்ல நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னன்னா, ஜஸ்ட் நம்ம தமிழ் எஃப்எம் பேஜை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாலோ பட்டன் இருக்குன் இல்லையா, அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அடுத்தடுத்து என்ன கான்டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரேடியோலையும் சரி, ஆனர்லேயும் சரி, உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, ஆதலால் காதல் செய்வீர் படத்திலிருந்து உதித் நாராயணோட அவர்களுடைய வாய்ஸில் கேட்டு வந்துருங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ், அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
2: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer Lab, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. சினிமாவோட ஹிஸ்டரியில சில பேர் இருப்பாங்க, சில பேர் எல்லாருக்குமே தெரியும், சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ரஜினி சார், கமல் சார்னு. ஆனா சில பேர் இருப்பாங்க, அவங்க முகம் எல்லாத்துக்கும் தெரியாது, ஆனா அவங்க எழுதிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அது நம்மளோட வாழ்க்கையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவர் தானே அவரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வரும். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். அவர் பேர், உண்மையான பேர் வந்து டிஎஸ் ரங்கராஜன். 1931 அக்டோபர் 29 பிறந்தார். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான ஒரு ஊரில் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை. அப்போது அவருக்கு தெரியாது இந்த பையன் ஒரு நாள் தமிழ் சினிமாவோட ஒரு வரலாறையே வந்து மாற்றுவார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் சைலண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணுவார். சில பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில் ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு பென்சில் இருக்கும், ஒரு ட்ராயிங் பண்ணுவார், பெயிண்டிங் பண்ணுவார், கார்ட்டூன் வரைவார், கவிதை எழுதுவார். எல்லாத்தையும் வந்து ரசித்து பார்க்குற ஒரு குணம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அவரோட பேரை வந்து காலப்போக்கில் வந்து மாற்றிக்கிட்டாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து அவ்வளோ ரசித்தார், ஒரு ஃபேன் பாய் அப்படின்றத தாண்டி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே வந்து ஒரு மரியாதை எனக்கு வந்து இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரோட பேரை வந்து மாற்றிக்கிட்டார். டிஎஸ் ரங்கராஜன் அவருடைய பெயரை வந்து என்னவா மாற்றிக்கிட்டார், யார் அந்த குட்டி குழந்தை அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கேங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்க ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas in Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்டமேட்டுக்காக வாணி வந்து சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சல் படத்துலேருந்து சாங் பிளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிளே பண்ணிட்டா போச்சு. அண்ட் ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும்னா நான் ஒரு க்வெஷ்சன் கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஷ்சன். ஹெச் வினோத் ஜனநாயகன் படத்தோட டைரக்டர், அவருடைய முதல் தமிழ் படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 0502528940 இந்த நம்பருக்கு ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், ஆன்சர், எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கிறத அனுப்பிச்சிருங்க. அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். எல்லாரும் சேர்ந்து படத்தை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் கப்பல் பாசஸ் கிடைக்கிறதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. தொடர்ந்து நம்ம வாலி சார் பத்தி நிறைய பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. Manasathu dimittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. எஸ், நான் உண்மையான பெயரை சொன்னாலே நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாரும் பயங்கர ஷார்ப் அப்படின்னு எனக்கு தெரியும். எஸ், வாலி அவர்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவர் எழுதின ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட வாழ்க்கையோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பாடலாசிரியர்களுக்குன்னே ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ ரங்கராஜன் அப்படின்னு அவருடைய உண்மையான பெயரை ஒரு புனைப்பெயர் வச்சுக்கணும், ஒரு பாடலாசிரியர் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு புனைப்பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ அவரோட ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தர், உனக்கு வந்து இந்த ஃபேவரட் கார்ட்டூனிஸ்ட் அவர் தான் என்னோட குரு, அவர் பேர் மாலி. ஸோ நீ வந்து உன்னோட பேரை வாலின்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த பேரை அவருக்கு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்ம வாலி சார் பாட்டா அப்படின்னு மெய் மறந்து நம்ம கேட்க ஆரம்பித்தோம். முன்னாடியெல்லாம் வந்து எஸ் நான் சொன்ன மாதிரி கமல் சார், ரஜினி சார், சிவாஜி சார் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பட் வாலி அவர்களுடைய பாட்டு வந்து மக்களுக்கு ரீச் ஆன மாதிரி இவரோட முகம் வந்து போக போக தான், இந்த கூகுள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து எல்லாரோட முகமும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஓ இவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஆக்சுவலி ராமாயணத்தில் கூட வாலிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பலசாலியாமா. ஸோ அது யதார்த்தமாக அவரோட பேரை வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் கூட வந்து மசில்ல பயங்கரமா பலம் இல்லை அப்படின்னா கூட, ஸோ அவரோட வார்த்தைகளில் வந்து அதிகமான ஒரு சக்தியை வரனால வந்து கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அது காதலில் சொல்லலாம், அழ வச்சிருக்கலாம், சிரிக்க வச்சிருக்கலாம், ஒரு புரட்சி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து வாலி சார் பண்ணியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இன்ஃபோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் நான்காம் ஆண்டு

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-241-1536 அல்லது yaalkalviyagam.com. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு கனவு இருக்கும்ல, இப்படி ஆனோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ஒரு கனவு வாலிசாருக்குமே வந்து இருந்தது. அவருக்கு வந்து ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆகணும், நிறையா வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு காலப்போக்கில் அவருக்கு கவிதை மேலே ரொம்ப காதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஒரு முடிவு எடுத்தார், ஓகே நமக்கு வந்து சென்னை தான் நமக்கு சரியான ஒரு இடம் அப்படின்னு. எல்லாருமே வந்து சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க இல்லையா. ஆனால் அப்போ வந்து எல்லாருமே வந்து சாதிச்சிருவாங்களா, எல்லாருனாலையும் வந்து சென்னை போனால் ஈஸியாக வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. 1950s சென்னையில் அவரோட கனவை தேடி போறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே சாதாரணமாக நடந்துடல. அவரோட பாக்கெட்டில் ரொம்ப கம்மியான காசு தான் இருந்தது. ஆனால் அவரோட நோட் புக் இருக்கு இல்லையா, அதில் நிறைய கவிதைகள் இருந்தது. அந்த கவிதைகளோட கனவும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு சென்னைக்கு பயணம் பண்ணி போகிறாரு. ஸோ நிறைய ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, மியூசிக் டைரக்டரோட ஆஃபீஸ் போகிறாரு, டைரக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் பேர் வந்து லிரிக்ஸை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலாம் நாங்கள் பிஸியாக இருக்கோம், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அவர் கொஞ்சம் உடஞ்சி போவார். ஆனால் அதே சமயம் இல்லை இல்லை எனக்கு வந்து டேலண்டெல்லாம் இன்னமா கிடையாது, எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும். எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்தாலும் நீ வந்து எப்பயும் வந்து உடஞ்சி போய் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வாலிசாருக்கு அவரோட மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அவரோட ஃப்ரெண்டு ரூமில் தான் வந்து தங்கியிருந்தார். கஷ்டத்தை கொஞ்சம் கூட வந்து வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாராம். இந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாதில்ல, ஏன்னா எல்லா எப்போவுமே வந்து சக்ஸஸான ஸ்டோரிஸ் மட்டும்தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டத்தை யாரும் பெருசாக வந்து சொல்லிக்க மாட்டாங்க. யாராவது சொல்லி அப்படி தெரிய வந்தால் தான் உண்டு இல்லையா. ஸோ இப்படிலாம் வந்து வாலிசர் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ரொம்ப வந்து கஷ்டமானது. ஆனால் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

89.4 தமிழ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் வந்து கூட்டிகிட்டு போயிடும். அது நம்ம நினைப்போம், ஐயோ இது வந்து நமக்கு நடக்காத போலியே அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்காது. ஆனால் அது கான்ஃபிடென்ட்டாக நடக்கும்னா ஏதாவது ஒரு பாத் நமக்கு அமைஞ்சிரும்ல. மேபி உங்களுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒவ்வொரு தடவையும் வந்து முயற்சி பண்ணும்போது என்னாகும்னா, இல்லை போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவோம். வாலி அவர்களுக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ், டைரக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு வரும்போது அவருக்கு ஒரு பாயிண்டில் மனசு உடஞ்சது தான். அப்போது ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்டுட்ருக்காரு, கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு, மயக்கமாக கலக்கமாக பாட்டு. யாருக்கு தான் அந்த பாட்டு பிடிக்காது இல்லை? அந்த பாட்டில் ஒரு வரி வரும்ல, மனுஷனா 1000 பிரச்சனை வரதான் செய்யும், அதை வந்து தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை வந்து கண்ணதாசன் சார் எழுதியிருப்பார். அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துருச்சான், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வந்து கண்ணதாசன் அவர்களை நேரில் பார்த்துமே வந்து வாலி சார் சொல்லியிருக்காராம். என்ன அப்படின்னா, சார் நான் உங்களுக்கு போட்டியாக நான் வந்தேன், அதுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு வந்து அவர்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. அன்றைக்கி மட்டும் ரேடியோவில் அந்த பாட்டை நான் வந்து சரியான நேரத்தில் கேட்கலன்னா நான் மதுரைக்கே நான் மறுபடியும் கிளம்பி போயிருப்பேன் அப்படின்னு வந்து வாலி சார் சொன்னேன். இன்டர்வியூவில் கூட வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு ஆக்சுவல் அது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நமக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு யாரோட அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கரெக்டான சமயத்தில் நம்ம கேட்கக்கூடிய எதர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு பாட்டோட வரிகளாக இருக்கட்டும், இதை வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். இது அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் 89.4 தமிழகமோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாலி அவர்களை பற்றி இன்னும்

0: சந்திக்கலாம்.
1: தமிழி

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். அவங்களால ஒரு பெரிய ஒரு பிளேஸ வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருப்போம் இல்லையா. உங்களுக்கு கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம். யார் அந்த நம்பர்னு டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்துச்சா? அதே போலதான் வாலி சார் ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் ஒவ்வொரு ஆஃபீஸாக வந்து ஏறி ஏறி இறங்கும்போது கடைசியில் அவருக்கு மறந்தே போச்சான் எத்தனை ஆஃபீஸ் நம்ம ஏறி இறங்கியிருக்கோம் வாய்ப்பு கேட்டு அப்படின்னு. ஏன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸை வந்து அவர் பார்த்துட்டார் இல்லையா, அதனால இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு அவருக்கு. ஒரு நாள் வந்து அவரோட வாழ்க்கையவே மாற்றுற மாதிரி ஒரு சந்திப்பு அவருக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்த பீரியடில் எம்ஜிஆரா சார். எம்ஜிஆர் சாரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பாட்டு வருது, அது வந்து அழகாக வந்து எழுதுறாரு. அது வந்து எம்ஜிஆர் சார் கைக்கு வந்து போகுது. அந்த பேப்பர் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாராம். சுற்றி இருந்தவங்களாம், சார் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அதுக்கு எம்ஜிஆர் சார் சொன்னாராம், இந்த பையனுக்கு வார்த்தைகள் மேலே ஒரு நல்ல பிடிப்பு இருக்குது, ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இந்த மாதிரி சில பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சில பேர் அது வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு மனசு வந்து வேணும் இல்லையா. ஏன்னா அந்த காலத்தில் அப்போ இருக்க காலகட்டங்கள்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது அவர் வாலி சாருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கோம் இல்லை. எம்ஜிஆர் சார் அவரோட வாயிலிருந்தே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னது ஒரு மேஜிக். இப்படி தான் நடக்கும் போல் வாலி சாருக்கும் அதே மாதிரி நடந்தது. அண்ட் அதை தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு இருந்தான் பிரியா. எம்ஜிஆர் சார் வந்து வாலி அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தனால ஒரு பெரிய ரெசிஸ்ட் ஆகலை. சான்ஸ் எல்லாருக்கும் வந்து கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், ஆனால் அந்த சான்ஸை வந்து ஒரு வரலாறாக மாற்றுறது தான் ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா. அதை கரெக்டாக வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு பேர் வாங்கி கொடுத்தவங்களுக்கும் ஒரு மரியாதை போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் எம்ஜிஆர் சாருக்கும் வந்து போய் சேர்ந்துருக்கு இப்போ வரைக்கும். அவரோட பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வாலி சார் அதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ சில லிரிக்ஸ் வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டே இருக்கும், கனெக்ட் ஆகணும் இல்லையா. வாலி சார்கிட்ட அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. காலம் மாறும்போது அவரோட அவரோட அந்த வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் வந்து மாறிக்கிட்டே வந்துச்சு. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போது அவரோட அந்த குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து எனக்குமே மாறாது. வாலி சார் பாட்டா இப்படி தான் இருக்கும், அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர் மாறிக்கிட்டே இருப்பார், தன்னைத்தானே வந்து மாற்றிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ஜென்ரேஷன் வந்தால் போதும் அவரை வந்து கையில் பிடிக்க முடியாது. அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும், அந்த ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திறமையான ஒரு நபர் வாலி சார் இல்லையா. ஸோ அந்தந்த காலத்தை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது, மாறிட்டே இருக்கணுன்றதுல பயங்கர கிளியராக இருந்தார். அதனால தான் வந்து எம்ஜிஆர் சாரோட சப்போர்ட் கிடைச்ச பிறகும் கூட வாலி சாரோட இந்த ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது வேற லெவலில் வந்து போச்சு. ஸோ மியூசிக் நிறைய மியூசிக் லெஜெண்ட்ஸை வந்து மீட் பண்ணார், ஆக்டர்ஸை மீட் பண்ணார், டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸை வந்து மீட் பண்ணார். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
3: Hey, finally, it's happening.
2: It's happening.
4: It's happening.
3: Yeah!
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM-oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன். 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் வாலிப கவி வாலி அவர்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்துருப்போம்ல, ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு 20 இயர்ஸ் சினிமாவில் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு 30 வருஷம் வந்து டாப்பில் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம். ஒரு லிரிசிஸ்ட் 50 வருஷத்துக்கும் மேலே டாப்பில் இருந்திருக்காரு அப்படின்னா அது வாலி சார்னால மட்டும்தான் முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, 1950ஸில் சினிமாவுக்கு வந்த ஒருத்தர், 1960ஸில் எம்ஜிஆர் சாருக்கு வந்து எழுதியிருக்காரு, 1970ஸில் சிவாஜி சார் படத்துக்கும் வந்து எழுதியிருக்காரு, 1980ஸில் ரஜினி சார் கமல் சார், அகெயின் 1990ஸில் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, 2000ல அகெயின் விஜய் சார் அண்ட் அஜித் சார் அந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரியான ஹிட் சாங்ஸும் வந்து கொடுத்தாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கு, யங்ஸ்டர்ஸ் ஸோ அவங்க எல்லாரையும் வந்து அப்சர்வ் பண்ணுவாராம். என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஒன்றொன்னே உன்னிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணுவாராம். அதான் அவர் கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயமே. ஸோ எல்லாருமே கேட்பாங்க, உங்களால் மட்டும் எப்படி இது முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் பசங்கக்கிட்ட வந்து கற்றுக்க சொல்லலை, நான் பசங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். நான் பசங்களை கற்றுக்க சொல்லலை, நான் பசங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவாராமா. ஸோ இதிலே வந்து அவரோட கிரேட்னஸ், அந்த ஒரு டவுன் டு அர்த் பர்சனாக இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி வந்து வாலி சார்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க முடியும் இல்லையா? எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே நான் ஸ்டில் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ லேர்னிங் வந்து அவர்கிட்ட டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்திருக்கே தவிர எனக்குமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது. ஸோ இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. சினிமாவில் சில பேரை பார்த்தா ஸ்க்ரீனில் ஒரு முகம் இருக்கும், ரியல் லைஃப்பில் வேறு முகம் இருக்கும். ஆனால் வாலி சார் பற்றி இவரோட ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே காமனாக சொன்ன ஷேர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு 15,000+ பாட்டு வந்து எழுதியிருந்தாலும் அவர் பேசும்போது அதை பற்றி பெருமையாக வந்து பேசினதே கிடையாதான் யார்கிட்டையுமே. ஏன்னா அவருக்கு தெரியும், பாட்டு ஹிட் ஆகுறது அவரோட வரிகளில் மட்டும் கிடையாது, அது ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவாராம். மியூசிக் டைரக்டர் இருக்கணும், சிங்கர் இருக்கணும், ஆக்டர் ஸ்க்ரீன்லேருந்து அந்த உயிர் கொடுக்கணும், ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னால் மட்டும் முடியாது, இது வந்து டீம் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவாராம். அவரோட வீடு ஃபுல்லாக வந்து புக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மகாபாரதம், ராமாயணம், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் புக்ஸ், போய்ட்ரி, ஃபிலோசஃபி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருப்பாராம். ஸோ அவர் சொல்லுவாராம், படிக்கிறத நிறுத்தின நாள் வந்து என்னால் எழுத முடியாது அப்படின்னு. இந்த லைன் ரொம்ப பெரிய லெசன் நம்ம எல்லாருக்குமே, நம்ம லைஃப்லேயும் அதே தானே. ஏன்னா கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியும். அப்போ தான் ஒரு க்ரோத் வந்து இருக்கும், இல்லைனா அது நின்றும் இல்லை. ஸோ வாலி சாரோட ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல, அது நிறையா இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், அதுலேயே வந்து தெரியும். ஏன்னா சிரிச்சுட்டே யாராவது ஒரு சீரியஸாக ஒரு க்வெஷ்சன் கேட்டால் கூட அதை சிரிச்சுட்டே ரொம்ப யதார்த்தமாக ஆன்சர் பண்ணிட்டு வந்து போயிடுவாராம். வார்த்தைகளோட வந்து பயங்கரமாக விளையாடுவார் வாலி சார். ஸோ ஒரு லைனில் வந்து ரெண்டு மீனிங் வர மாதிரி எழுதுவார். ஸோ அதை பார்த்து டேரக்டர்ஸும் வந்து சிரிப்பாங்களாம். ஸோ அதனால தான் வந்துட்டு அவருக்கு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு தான் அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை பார்த்துருக்கோம். ஏன்னா அவருக்கு தெரியும், லிரிக்ஸ்னால் அது ரூமில் உட்காந்து இமேஜின் பண்ணுறது மட்டும் கிடையாது, நிறைய அப்சர்வ் பண்ணுவோம். வந்து என்ன பண்ணுவாருன்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கான்வர்சேஷனை வந்து கவனிக்கிறது, அதுக்கப்புறம் டீ ஷாப்பில் உட்காந்து மக்களோடு வந்து பேசுறது, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வந்து பசங்களாம் வந்து என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவார். அது அவருக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமாகவே யூஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. வாலி சார் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, 2013 அவருக்கு இந்த மூச்சு பிரச்சனை இருந்தது. ஸோ சென்னையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார். வெண்டிலேட்டர் சப்போர்ட்லேயும் வந்து இருந்தார். 18 July 2013 அவரோட 82 வயசில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். வாலி சார் கடைசியாக எழுதின பாட்டெல்லாம் வந்து என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காவிய தலைவன் படம் இருக்கு இல்லையா, ரஹ்மான் சாரோட மியூசிக்கில், அதில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு. அதில் கோடாலி முடிச்சு போட்டு அப்படின்ற ஒரு பாட்டை தான் அவர் கடைசியாக எழுதின ஒரு பாட்டு. அப்போவே வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பாட்டை வந்து எழுதி கொடுத்தாராமா. ஸோ அதுக்கப்புறம் மரியான் படத்தில் சோனப்பரியா பாட்டு, நேற்று அவள் பாட்டு, இது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நம்ம ரசித்து கேட்டுட்ருக்கோம்ல. ஸோ ஒன்றும் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உயிர் போகிற சிச்சுவேஷனில் இருந்தாலும் கூட நான் வந்து பண்ணுவேன், ஏன்னா அந்த ஒரு ஒர்க்கை வந்து நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு பர்சன் வாலி சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலத்துக்கும் அது வந்து மாறாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாருமே வாலி சார் பற்றி தான் பேச போகிறாங்க. அண்ட் இப்போது நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு ஷோ பற்றின ஃபீட்பேக் ஒரு பிரியா கிட்டே வந்து இவங்கள பற்றி பேசுங்க பிரியா, இவங்கள பற்றின ஸ்டோரியும் நீங்கள் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஆர்ஜே பிரியா அஃபிஷியல் அப்படின்னு நான் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில், அங்கே வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே காத்துட்ருக்கு. அண்ட் மீண்டும் சந்திப்போம் 8 to 11. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
1: மணிபாலன். அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் இன்று மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எத்திஹாத், எமிரேட்ஸ், ஏர் அரேபியா மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் குவைத் செல்லும் விமான சேவைகளை இன்றும் ரத்து செய்தன. எத்திஹாத் ஏர்வேஸ் குவைத்துக்கான விமான சேவையை ஜூலை 24 தேதி வரை ரத்து செய்துள்ளது. இதேவேளை மற்றைய அமீரக விமான நிறுவனங்களும் பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குவைத் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. துபாய் நகராட்சி அமீரகம் முழுவதும் உள்ள வீடுகளில் நீரின் தரத்தை பரிசோதிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை விரைவாகவும் எளிதாகவும் கண்டறிய முடியும். துபாய் மத்திய ஆய்வகத்தின் மூலம் செயற்படுத்தப்படும் இந்த புதிய அமைப்பு பாரம்பரிய பரிசோதனை முறைகளை விட மிக வேகமாக லெஜியோனெல்லா மற்றும் ஈகோலை உள்ளிட்ட ஆபத்தான பாக்டீரியாக்களை கண்டறியும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: பஹ்ரைனில் உள்ள அமேசானின் தரவு உட்கட்டமைப்பு வசதியை குரூஸ் ஏவுகணைகள் மூலம் இலக்கு வைத்து தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. தார்கோவின் பகுதியில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்பின் மீது அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தனது விமானப்படை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை குவைத்தின் முக்கியமான மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. நேற்றிரவு தொடர்ந்து 4 நாளாக தெஹ்ரான் இந்த ஆலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக குவைத் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலால் பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதுடன் ஆலைகளுக்கும் சேதம் ஏற்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்ற முதல் முழு நாளிலேயே மின்சார கட்டணத்தில் விதிக்கப்படும் வரியை குறைக்கும் நடவடிக்கையை ஆண்டி பர்னாம் அறிவித்துள்ளார். மக்களுக்கு உடனடி நிவாரணமும் வாழ்வாதார செலவின சுமையில் இருந்து ஓரளவு நிம்மதியும் வழங்குவோம் என்ற தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் முதல் படியாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது. தொழிற்கட்சி அரசு எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் வீட்டு மின்சார கட்டணங்களில் விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை முழுமையாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகமான டவுனிங் ஸ்ட்ரீட் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: எதிர்வரும் ஆகஸ்ட் 5 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். சட்டப்பேரவையில் ஆகஸ்ட் 6 வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் இன்று அறிவித்தார். வந்தே மாதரம் குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் ஏற்கனவே கடைபிடிக்கப்படும் நடைமுறை தொடரும் என சபாநாயகர் பதிலளித்தார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இது என்பதால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆட்சியின் அலங்கூலங்களையெல்லாம் கைது நடவடிக்கைகளினால் சரிக்கட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களை அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் MK Stalin தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களையெல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது நாளேடுகளின் இன்றைய தலையங்கம் என்று MK Stalin எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் குட்டியிருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாடகர் திருக்குறள் அறிவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட திருக்குறள் அறிவு பின்னர் முதலமைச்சர் விஜயை சந்தித்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக சிஜேபி தலைமையிலான பேரணிகளும் போராட்டங்களும் வேகமெடுத்து வரும் இந்த நேரத்தில் டிவிகே அரசு அறிவை கைது செய்வதை தேர்வு செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக ரப் பாடகரும் எனது அன்பு சகோதரருமான திருக்குறள் அறிவை கைது செய்ததை வன்மையாக கண்டிப்பதாக அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டார். டெல்லியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் நீட்டுக்கு எதிராகவும் தெருக்களில் இறங்கி போராட நினைக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இது ஒரு கவலைக்கிடமான செய்தியை அனுப்புகின்றது என்று அவர் கூறினார். நீட் என்பது வெறும் தேர்வு மட்டுமல்ல, பல்வேறு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழலாக மாறிவிட்டது என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்கவில்லை, நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு என்று அக்கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. ஓட்டுக்காக நீட்டை நாங்களே நீக்குவோம் என்று மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியல் வேலையில் தாவிகா ஒருபோதும் ஈடுபடாது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்டை உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று தாவிகா தெரிவித்துள்ளது. வெற்றி தலைவர் அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விடயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும், இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை என்றும் இதை நம் தலைவர் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் என்றும் தாவிகா தெரிவித்துள்ளது. இதை மீறியும் தொடர்ந்தும் அவதூறு பரப்பினால் அவதூறு கழகத்தின் பழைய அரசியல் மோசடி வரலாறுகளை உலகமே தோண்டி எடுத்து அம்பலப்படுத்தும் சூழல் உருவாகும் என்று தாவிகா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் பிரதமர் இல்லம் முன் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தியும் ராகுல்காந்தி கலைய மறுத்ததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி நேற்று பேரணி சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இளைஞர்கள் இன்றும் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல்காந்தி போராட்டத்தில் காயமடைந்த மாணவர்களை இன்று மருத்துவமனையில் நேரில் சந்தித்தார். பின்னர் ராகுல்காந்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக இன்று பேரணி நடத்தினார். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் நீட் வினாத்தாள் மோசடி விவகாரத்தில் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த டெல்லி போலீசார் ராகுல்காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மத்திய இணை மந்திரி நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் காங்கிரஸ் போராட்டத்தை கைவிட மறுத்தது. இந்நிலையில் நேற்று வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி தர்ணாவில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக முதல் மந்திரி டி கே சிவக்குமார், கேரள முதல் மந்திரி வி டி சதீசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி இல்லம் அருகே தரையில் படுத்து போராடிய ராகுல்காந்தியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பலவந்தமாக கைது செய்ததால் அவருக்கு மூக்கின் அருகே காயம் இரத்த கசிவு ஏற்பட்டது. காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் காயம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் ஹோமாகம கட்டுவான தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ஹெல்மெட் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி தாமதமின்றி முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை 9:45 அளவில் குறித்த 3 மாடி தொழிற்சாலை கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோது பரவிய தீயில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தீ மிக வேகமாக பரவியதால் தீயணைப்பு படையினர் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலேயே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகள், தொழிலாளர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விபத்துக்கான பின்னணி குறித்து துரித விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிந்தைய சர்ச்சை தொடர்பாக அர்ஜென்டினாவுக்கு எதிராக பிஃபா விசாரணையை தொடங்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினிடம் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் ஸ்பெயின் அணி தனது உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாட தொடங்கிய போது அர்ஜென்டினா அணியின் வீரர்களும் பயிற்சி குழுவினரும் ஸ்பெயின் வீரர்களுடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரிக்க பிஃபாவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஓர் ஒழுங்கு மற்றும் நெறிமுறை விசாரணை அதிகாரியை நியமித்துள்ளது. இந்த மோதலில் தொடர்புடைய வீரர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் இடைநீக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்படுகின்றது. மேலும் அர்ஜென்டினா கால்பந்து சங்கத்துக்கு அபராதமும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அப்படிங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சம்பானில் முப்போகம் சாகுபடி செய்யறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதுல தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்துல 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளிச்சு வந்தா நாக்குப்பூச்சி

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது

0: ஆண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: மச்சி, யார் ஹீரோயினே?
3: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா.
4: Check 1, 2, 3.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: கூழாங்கல்லு அப்படிங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.